இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை. நேரம் 6:56.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம்

ஆலோசை. அவா அறுத்தல் 37 அதிகாரம் 2 குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:01. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம். சினி அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் பி நிஷிதா. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவ திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகரால் அவர்கள், 9:05 வானலையில் வசந்தம் இன்று இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள், நேரலையில் பங்கேற்கிறார் தர்மபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 களத்தில் சந்திப்போம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்று அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு, திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட் செவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தேன்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி இன்று மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. President Draupadi Murmu has called for expanding India-North Macedonia economic ties, urging businesses

0: 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி, எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை எழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகி இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி 1000 ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே. போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: நேரம் காலை 6:16. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். இணைகிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: காலை 6:21 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
1: பாத்திமுத்து

நேரம் 6:27 கேட்டரசிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. இறைவனை இசை பார்க்கலால் நமது வீட்டிற்கே அழைத்து வருகின்றோம் நமது மனதின் மூலமாக. ஒரு ஊரில் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சாங்க. அந்த பாப்பா வந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட, இந்த காசுக்கு எனக்கு மிட்டாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கடைக்காரர் வந்து, சரி பாப்பா உனக்கு என்ன மிட்டாய் வேணும் நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து, இல்லை நீங்களே கொடுங்க, நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாப்பா கேட்கல. சரி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிட்டாய் வாரி கொடுக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு சந்தேகம், ஏன் அந்த பொண்ணு அதுவே அதுக்கு பிடிச்சதை எடுத்துருக்கலாமே, ஆனால் நம்மக்கிட்ட ஏன் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாரு அந்த பாப்பாக்கிட்டே. அதுக்கு அந்த பாப்பா சொல்கிறாங்க, நான் வந்து காசு கொடுத்துட்டு மிட்டாய் எடுத்திருந்தேன் அப்படின்னா என் கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க, இந்த சின்னதில் நான் மிட்டாய் எடுத்தேனா எனக்கு கம்மியாக தான் வரும், ஆனால் உங்கள் கை வந்து ரொம்ப பெருசு, இதே நீங்கள் கொடுத்ததுனால எனக்கு நிறைய மிட்டாய் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி தாங்க இறைவன்கிட்டையும் வந்து நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் அப்படின்னா அது மட்டும்தான் கிடைக்கும். இறைவன்கிட்ட போயிட்டு நமக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா, அதனால் எனக்கு தேவையானது நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஜிக்கி குரலில்.

நேரம் காலை 6:32 கேட்டிருக்கும். இது பக்தி மாலை. சில நேரங்களில் கடவுள் நம்ம என்னதான் நிறைய பூஜை பண்ணுறோம் கும்பிட்றோம், ஆனாலும் நமக்கு ரொம்ப சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக இந்த வரிகள். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசோதிக்க விரும்புகிறார். ஸோ இனிமேல் வந்து நிறைய கஷ்டம் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ளே அந்த பக்குவம் நிதானத்தை வளர்க்குறதுக்காக தான் கடவுள் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
5: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
6: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தோட்டக்கலைத்துறையின் மூலம் மானியம் பெற, அதாவது நுண்ணீர் பாசனம் அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதில் PDMC திட்டத்தில் நுண்ணீர் பாசன இலக்கு பொது இனத்தில் 171 ஹெக்டேர் எனவும், ஆதி இனத்தில் 44 ஹெக்டேர் எனவும் பெறப்பட்டுள்ளது. அதில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், பெரிய விவசாயிகளுக்கு 75% பாசன கட்டமைப்பு ஏற்படுத்தி தரப்படும். இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, புகைப்படம், சிட்டா, அடங்கல், வங்கி கணக்கு புத்தகம், நில வரப்படம், சிறு குறு விவசாய சான்று ஆகியவற்றுடன் வட்டார அலுவலகத்தை தொடர்பு கொண்டவனும், மேலும் NHM திட்டத்தின் கீழ் பரப்பு விரிவாக்க பழக்கன்றுகள், காய்கறி விதைகள், நாற்றுகள் வழங்கப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கு, நிலப்போர்வை, பறவை தடுப்பு வலை, நீர் சேகரிப்பு அமைப்பு ஆகியவற்றுக்கும் உத்தேச இலக்கு பெறப்பட்டுள்ளது. தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தின் மூலமாகவோ அல்லது உழவன் செயலியின் மூலமாகவோ பதிவு செய்து பயன்பெறலாம். தேசிய மூங்கில் இயக்கத்தின் கீழ் ஆதி இனத்தில் இலக்கு பெறப்பட்டுள்ளது. வேளாண்மை காடுகள் 2026-27 திட்டத்தின் கீழ் தேக்கு, மகாகனி, சவுக்கு கன்றுகளை மானிய திட்டத்தில் பெற தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகலாம் அல்லது உழவன் செயலியின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்து 2026-27 பருவநிலை மாற்றத்தால் காரி பருவத்தில் பச்சை பயிறு, நிலக்கடலை, சோளம், மக்காசோளம், பருத்தி, சின்ன வெங்காயம், மரவள்ளி, மஞ்சள், வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தங்கள் சாகுபடி பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்து பயனடையலாம். காரி பருவத்தில் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் காப்பீடு செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பச்சை பயிருக்கு பிரீமியம் தொகை 1 ஏக்கருக்கு 369 ரூபா வரும் 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். சோள பயிருக்கு 184 ரூபாயும், நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு 446 ரூபாயும் August 17ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். மக்காசோள பயிருக்கு ஏக்கருக்கு 654ரூபாயும், பருத்தி பயிருக்கு 563ரூபாயும் October 16ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். சின்ன வெங்காயம் 1750ரூபாயும், தக்காளிக்கு 1857ரூபாயும், மரவள்ளிக்கு 630ரூபாயும், மஞ்சளுக்கு 4149ரூபாயும், வாழைப்பயிருக்கு 1911ரூபாயும் ஆகியவற்றுக்கு September 15ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் இதர வங்கிகள், வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் கடன் பெறும் விவசாயிகள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் உறுதிமொழி கடிதம் அளித்து பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்களில் முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலரினுடைய அடங்கல் சான்று, வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல், கைபேசி எண் ஆகியவற்றுடன் இணைத்து காப்பீடு பிரீமியம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையத்தின் முகவரி அல்லது வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தின் அணுகி தெரிந்து கொள்ளலாம். இந்த நிலக்கடலையில் நுண்ணோட்ட சத்து பெறுவதற்கு ஜிப்சம் இடுவது அவசியம். நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஜிப்சம் மற்றும் நுண்ணோட்டத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நிலக்கடலை சாகுபடியில் அதிக மகசூலுக்கு திறச்சியான பருப்புகளும் பெற நுண்ணோட்ட சத்து மற்றும் ஜிப்சம் இடுதல் மிக அவசியமான மேலாண்மை முறைகளாகும். நிலக்கடலையில் இரும்பு மற்றும் துத்தநாக சத்து குறைபாட்டினால் இலைகள் வெளி

0: வளர்ச்சிக்கு மஞ்சள் நிறமாக மாறுவதை தடுக்க நுண்ணூட்டங்கள் அவசியம். நுண்ணூட்ட கலவை இடுவதற்கு ஹெக்டேருக்கு 12.5 கிலோவும் நிலக்கடலைக்கான பிரத்யேக நுண்ணூட்ட சத்து கலவை 25 கிலோ உலர்ந்த மணலுடன் கலந்து விதைப்புக்கு முன் நிலத்தில சீராக தூவணும். இலைவெளி தெளிப்பு மூலம் பயிரில இரும்பு சத்து குறைபாடு மஞ்சளாக தென்பட்டால் 0.5% பிரஸ் சல்பேட்டு மற்றும் 0.1% சிட்ரிக் அமிலம் கலந்த கரைசலை விதைத்த 25 மற்றும் 40 நாளில் தெளிக்கணும். நிலக்கடலைக்கு கால்சியம் மற்றும் கந்தக சத்து மிக முக்கியம். ஜிப்சத்தில் 24% கால்சியம் மற்றும் 18.6% கந்தகமும் உள்ளது. இது காய்கள் நன்றாக திரச்சையாக வளரவும் பருப்பில்லாத காய்கள் உருவாவதை தடுக்கவும் உதவுகிறது. ஹெக்டேருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இதுல பாதிய 200 கிலோவை கடைசி உழவின் போது, மீதி பாதிய அதாவது 200 கிலோவை விதைத்த 40-45 நாளிலும் இடணும். 40-45 நாளில் ஜிப்சத்தை செடிகளின் ஓரங்களில் இட்டு மண்ணை கொத்தி அணைக்கணும். இதனால் விழுதுகள் எளிதாக மண்ணிற்குள் இறங்கி காய் பிடிக்க ஏதுவாகும். ஜிப்சம் இடும்போது மண்ணில போதிய ஈரப்பதம் இருக்கணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நிலக்கடலை ரிச் ஊட்டத்தை ஹெக்டேருக்கு 5.5 கிலோ என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் விதைத்த 35வது நாள் மற்றும் காய் பிடிக்கும் பருவத்திலும் விதைத்த 45வது நாள் இலைவெளியாக தெளிப்பதன் மூலம் விழுதுகள் அதிகம் இறங்கி வறட்சியை தாங்கி 15% வரை கூடுதல் மகசூல் பெற முடியும். எல்நினோ விளைவு காரணமாக பருவமழை பொய்த்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வரும் ஆடி பட்டத்தில் மானாவாரி சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் குறைந்த நீர் தேவையுடைய திணை, சாமை, வரகு, பனிவரகு, கேழ்வரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்யணும். தற்போது நிலவும் தட்பவெட்ப நிலையில உளுந்து, மேநிற அஸ்வினி, கூட்டம் கூட்டமாக சாறை உறிஞ்சுதல் இதன் அறிகுறிகளாகும். இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்து 12 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து மாலை வேளையில தெளிக்கணும். வெப்பநிலை உயர்வால் மண்ணில ஈரத்தன்மை விரைவில் குறைய வாய்ப்புள்ளதால் தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த பொருட்கள், இலைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்க அமைத்து ஈரப்பதத்தை பாதுகாக்கணும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்பட்டு தீவன எடுப்பு குறையலாம். சில நேரங்களில் கோழிகள் இறக்கவும் நேரிடும். வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்க பகல் வேளையில மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் தீவனம் அளிப்பது தவிர்க்கணும். தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பது மற்றும் தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் உயிர் சத்துக்கள் கலந்து கொடுப்பது வெப்ப அயற்சியை குறைக்கும். இரவுல 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் 1 மணி நேர விளக்குகளை எரிய விடுவதன் மூலம் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவை அதிகரிக்கலாம். பண்ணைகளில் கோழிகளுக்கு நாள் முழுவதும் வெப்பம் அதிகமாக இருக்கும் வேளையில தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியைச் சார்ந்த கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 7:25 வயல்வெளி.
1: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல

0: இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப் பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை 3 அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4 வரை 3 ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கலில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்

0: கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்டினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000+ ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனா நதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
6: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில்

0: அங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் இன் மழலை மொழி.
2: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மகிழ்ச்சி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை பி நிஷிதா. வணக்கம் நிஷிதா.
3: வணக்கம் சார்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க? புன்னகை தவளை முகமா வந்திருக்கீங்க. எப்பயுமே இப்படிதான் மகிழ்ச்சி இருப்பீங்களா?
3: எஸ் சார்.
2: சரி இருக்கட்டும். ஒரு பல்லு வேற இல்லையே, என்னாச்சு உங்களுக்கு?
3: ரெண்டாவது விழுந்துருச்சு.
2: விழுந்துருச்சா? உளுரலுக்கு என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க?
3: கறி குழம்பு.
2: கறி குழம்பா? கரியை எவிய கடிச்சிட்டீங்களா? உழுது போச்சா?
3: இல்ல சார், எங்க அக்கா தூக்கிட்டா அப்படி பல்லு விழுந்துருச்சு.
2: சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க, பல்லு வந்துடும். சரி நிஷிதா, எத்தனாவது படிக்கிற?
3: ரெண்டாவது.
2: ரெண்டாவது படி. எனக்கு வந்துருக்கீங்க, ஆனா பூ வைக்கலையே. ஏன் பூ வைக்கல நீங்க?
3: எங்க அம்மா பூ வச்சுடல.
2: ஏன் வச்சுடல? கிராமப்புறம் தானே இங்க நிறைய கிடைக்குமே. தங்கவழியில மல்லி பூ கிடைக்கும், ரோஜா கிடைக்கும், செந்தாமரை கிடைக்கும். பூ இல்லையா?
3: எஸ் சார்.
2: நாளைக்கு வரும்போது வச்சுட்டு வாங்க. சரி நிஷிதா, என்ன சொல்ல போறீங்க?
3: ஒரு கடை தண்ணி ஊத்தி
2: சொல்லுங்க.
3: ஒரு கடை தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சா, ரெண்டு கடை தண்ணி ஊத்தி ரெண்டே பூ பூத்துச்சா, மூணு கடை தண்ணி ஊத்தி மூணே பூ பூத்துச்சா, நாலு கடை தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்துச்சா, அஞ்சு கடை தண்ணி ஊத்தி அஞ்சே பூ பூத்துச்சா, ஆறு கடை தண்ணி ஊத்தி ஆறே பூ பூத்துச்சா, ஏழு கடை தண்ணி ஊத்தி ஏழே பூ பூத்துச்சா, எட்டு கடை தண்ணி ஊத்தி எட்டே பூ பூத்துச்சா, ஒன்பது கடை தண்ணி ஊத்தி ஐம்பதே பூ பூத்துச்சா, பத்து கடை தண்ணி ஊத்தி பத்தே பூ பூத்துச்சா.
2: அருமையா பாட்டீங்க, பெரிய பாட்டு. யாரு சொல்லி கொடுத்த அந்த பாட்டு?
3: மிஸ்.
2: உங்க பேர் என்ன?
3: பி நிஷிதா.
2: ஹெட் மாஸ்டர் மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க?
3: நிறைய சொல்லி கொடுத்தாங்க.
2: ஓ, நிறைய சொல்லி கொடுத்தாங்களா? உங்க பேர் தெரியுமா?
3: நிர்மலா டீச்சர்.
2: சரி, அடுத்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு?
3: எஸ் சார்.

0: படிக்கீங்களா?
1: எஸ் சார்.
0: எல்லாமே நல்லா தெரியுது. வீட்டுக்கு போய் நிறைய நேரம் படிப்பீங்களா நீங்க?
1: எஸ் சார்.
0: எவ்வளவு நேரம் படிப்பீங்க? படிக்கக்கூடிய நேரம் என்ன?
1: 6 மணிக்கு 8 மணிக்கு.
0: ஓ, 6 to 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
1: சாப்பிட்டு கரெக்ட் விட்டு தூங்குவேன்.
0: சாப்பிட்டு குரட்டை விட்டு தூங்குறீங்களா? குரட்டையெல்லாம் விடுறீங்களா அந்த வயசுல? ஏன் அப்படி குரட்டை வருது?
1: நிறைய சாப்பிடுறேன்.
0: ஆ, பரவாயில்ல. நிறைய சாப்பிட்டு குரட்டை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சரிங்க நிஷிதா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க, இல்லை நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண
1: ஆசைப்படுறீங்க? டீச்சர்.
0: டீச்சராக என்ன பண்ண
1: போறீங்க? பார்சல் கொடுப்பேன்.
0: பாட்டு தான் சொல்லி கொடுப்பீங்களா? வேற என்ன சொல்லி தருவீங்க?
1: ஏபிசிடி ஆகாக்கி
0: எல்லாமே சொல்லி கொடுத்து உங்களை மாதிரி பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறீங்களா? சரிங்க நிஷிதா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியகமாக தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இணையினர்களே, இன்றைய மலையாள சிறப்பித்தார் ஓரார் சுண்டிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை பி நிஷிதா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 7 மணி. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று July 22.
3: தமிழ் அறிஞர், எழுத்தாளர்,
7: அரசு பணியில் இருந்த வண்ணம் அருந்தமிழ் பணி ஆற்றிய அறிஞர்,
3: படிப்படியாக பதவி உயர்வு பெற்று தமிழக அரசு

0: ஆட்சிப்பணி அங்கீகாரம் அளித்து வேலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்.
1: தமிழகமெங்கும் பயணம் செய்து கோவில்கள் வழிபாட்டுத் தலங்களை ஆராய்ந்து வேங்கடம் முதல் குமரி வரை என்ற நூலை எழுதினார்.
0: மேலும் பல்வேறு தமிழ் நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: 2009-2010 தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கியது.
0: திருநெல்வேலியில் பிறந்த தோமு பாஸ்கர தொண்டைமான் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1904.
0: பிரபல தமிழ் கவிஞர்.
1: தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர் தமிழும் பிரெஞ்சும் கற்றார்.
0: ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழ் ஆர்வத்தால் கவிதை எழுத தொடங்கினார்.
1: பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றார்.
0: தனிப்பாடல்கள் எழுதுவதோடு குறுங்காவியங்களையும் இசை பாடல்களின் தொகுப்பான தொடுவானம் என்ற நூலையும் எழுதியுள்ளார்.
1: தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். பிரான்ஸ் நாடு இவருக்கு செவாலியர் விருது வழங்கியது.
0: தமிழ், பிரெஞ்சு, கையகர முதலி, இயற்கை குறித்த நூல்கள், பாட்டரங்க பாடல்கள் என்று பல்வேறு தளங்களில் இயங்கியவர்.
1: தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், கவினரேறு, பாவலர்மணி, புதுமை கவிஞர், தமிழ்நாட்டு தாகூர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்.
0: இவரது கவிதைகள் உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது.
1: தலைச்சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவரும் இறுதி வரை தமிழ் தொண்டாற்றியவருமான கவிஞர் வாணிதாசன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1915.
1: மருத்துவர், சமூக போராளி, தமிழ் ஆர்வலர் என பன்முகம் கொண்டவர்.
0: மருத்துவம் தவிர சமூக சேவைகள், குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்.
2: இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும்.
1: நாட்டின் முதல் பெண் அமைப்பான இந்திய மாதர் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவியாக செயல்பட்டார்.
0: மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் சட்டமன்றத்தின் முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார்.
1: சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இவரது அயராத முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்டது.
0: ஈடு இணையற்ற சமூக சேவைகளுக்காக பத்மபூஷன் விருது உட்பட பல விருதுகளும் கௌரவங்களும் பெற்றார்.
1: மகத்தான சமூக சேவகையும் தலைச்சிறந்த மருத்துவரும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1968.
1: தமிழறிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர்.
0: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் கற்ற இவர் தமிழாசிரியராக பணியாற்றினார்.
1: மார்க்சியம் குறித்தும் சமயம், மெய்யியல் குறித்தும் பல நூல்களை வெளியிட்டுள்ளார்.
0: 23 திறனாய்வு நூல்கள், 11 தொகுப்பு நூல்கள், 5 கட்டுரை தொகுதிகள், 3 கவிதை நூல்களை எழுதியுள்ளார்.
1: பல்வேறு சிற்றிதழ்களையும் நடத்தியுள்ளார்.
0: புதுமை பித்தன் விளக்கு விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டியல் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார்.
1: கோயம்புத்தூரில் பிறந்த கி. பழனிசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கோவை ஞானி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2020.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: விவாஹா The Chennai Silks.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா

0: ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் நேற்று கிலோ ஒன்றிற்கு வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 795 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 531 ரூபாய்க்கும், சராசரியாக 681 ரூபாய்க்கும் விற்பனையானது.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
8: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
5: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 16 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7.50 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 34 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 47 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 மற்றும் 88 ஆகிய இரண்டு விலைகளில், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 64 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைத்தது 170 ரூபாய், பெரியது 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், தேங்காய் 72 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 110 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 88 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 65 ரூபாய், வெள்ளரிக்காய் 48 ரூபாய், புதினா கட்டு ஒன்றிற்கு 8 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போயிடுங்க.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9488772651.
11: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
12: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
13: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
11: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
14: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். குருச்சத்திர போர் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. 14 நாளை எட்டி இருந்தது. எங்கு பார்த்தாலும் முழக்கங்கள். அப்போது பீமனுடைய மகன் கடோர்கஜன் மிக ஆற்றலோடு கௌரவர்கள் படையை தூள் தூளாக்கினான். ஒரு கணத்தில் 1000 பேராக மாறினான். வானத்தில் பறப்பான், பூமியில் இறங்குவான், பல கௌரவர்களை கொன்று குவித்தான். அவனுடைய பேராற்றலை பார்த்து துரியோதனன் அதிர்ந்து போய்விட்டான். இவனை இப்படியே விட்டால்

0: நம் கௌரவர்கள் படையே காலி செய்து விடுவான் போலிருக்கிறதே. இவனை கொன்றே தீர வேண்டும், வேறு வழியே இல்லை என்று தீர்மானித்தான் துரியோதனன். கர்ணனிடம் சென்றான். அவனை கொன்றுவிடு என்றான். கடோரகஜனை கொள்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒரு எளிய அம்பாலோ கணையாலோ அவனை கொல்ல முடியாது. அவனை கொல்ல வேண்டுமானால் ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஏவ வேண்டும். நான் இந்திரனிடத்திலே வரமிருந்து வாசவி சக்தி என்கின்ற அஸ்திரத்தை பெற்றிருக்கிறேன். அதை ஒருமுறை பயன்படுத்தினால் மறுபடியும் பயன்படுத்த முடியாது. அது அர்ஜுனனுக்காகவே வைத்திருக்கிறேன். நான் அவனை எப்படி கொள்வது என்று மறுத்தான் கர்ணன். துரியோதனன் விடுவதாயில்லை, நம் படைகளம் முழுவதும் அழித்து விடுவான் போலிருக்கிறதே கடோர்கஜன். யானைகள் குதிரைகள் காலாட்படை அனைத்தையும் தூள் தூளாக்குகிறான். ராட்சசனை போல செயல்படுகிறான். ராட்சச குலத்தில் பிறந்தவன், அவனை கொன்றே தீர வேண்டும் என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வேறு வழியில்லாமல் அந்த வாசவி சக்தி என்கின்ற அஸ்திரத்தை எடுத்து கடோர்கஜன் மீது வீசுகிறான் கர்ணன். அந்த சக்தி வாய்ந்த அஸ்திரம் கடோர்கஜனுடைய மார்பில் படுகிறது. அவன் மலை போல கீழே விழுந்து விடுகிறான், இறந்து விடுகிறான். ஐயோ, என்னுடைய மகன் இறந்து விட்டானே என்று பீமன் அழுது புலம்புகிறான். பாண்டவர்கள் தவிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தார். அர்ஜுனனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்னுடைய சகோதரன் பீமனுடைய மகன் இறந்து விட்டான், அதை நீங்கள் சிரிக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டபோது, வீரனுக்கு சாவு என்பது புதிதல்ல, ஆனால் என்ன நோக்கத்துக்காக அவன் இறந்தான் என்பது முக்கியம். இந்த தர்ம போரிலே தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, உன்னையும் உன் உயிரையும் காப்பாற்றுவதற்காக அந்த அஸ்திரத்தை கடோர்கஜன் ஏந்தி கொண்டான் என்று சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு புரியவில்லை. அப்போது கிருஷ்ணர் சொன்னார், அந்த வாசவி சக்தி என்கின்ற ஆயுதம் உன்மீது பிரயோகம் செய்வதற்காகவே இந்திரனிடத்திலே அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கர்ணன் வைத்திருந்தான். அதை கடோர்கஜன் மீது அவன் ஏவியதால் நீ உயிர் தப்பிவிட்டாய். இந்த போரும் தொடர்ந்து நடைபெற்று தர்மத்தை இந்த போரானது நிலைநிறுத்தும் கடோர்கஜனுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம் என்று சொன்னார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சில நேரங்களில் நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் நன்மைக்கே என்று கருத வேண்டும். கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்கள். அந்த கணையை கர்ணன் அப்படியே வைத்திருந்தால், அர்ஜுனன் மீது செலுத்தியிருந்தால் அர்ஜுனன் இறந்திருப்பான், பாண்டவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள், தர்மம் தோற்று போயிருக்கும், அநீதி வென்றிருக்கும், அந்த காப்பியத்தின் போக்கே மாறிப்போயிருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கான தர்மத்தை மட்டுமே சிந்திக்கிறான். ஆனால் இறைவன் மட்டும்தான் உலகத்தின் தர்மத்தை சிந்திக்கிறான். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெறுகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு

0: கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர்

மாவட்ட மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு வேளாண் துறைக்கு தேவையான

0: தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும் 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
8: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
7: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரபு நோய் அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.

0: இப்ப இந்த நோயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாதி பேருக்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்கு, அவங்களுக்கு வெளியில பார்த்தா என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனைகள் வரும்போது இப்ப கண் பார்வை மங்குது, நீங்க மருந்து கொடுத்துட்டீங்க அது சரி கூட ஆயிடும். இதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்க போற சேலஞ்சு ஃபர்தர் அட்டாக் வராம தடுக்கிறது. ஒண்ணு வெளிப்படையாக இருக்கிற அட்டாக் ஒரு விஷயம்னா, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் சைலண்ட்டாகவே மூளையை பாதிச்சுட்டு இருக்கும். இப்போ 10 இடத்துல அது தாக்குதல் ஏற்படுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று தான் வெளியில் தெரியும். ஸோ மீதி 9 இடங்களில் நீங்கள் நரம்பை லூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியாததுனால. ஏன் தெரியல? ஏன்னா நீங்கள் யங்காக இருக்கீங்க, உங்களுக்கு 18-40 வயசு தான். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா, 40 வயதுக்கு பிறகு எவ்வளவு நரம்புகள் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோமோ அதோடைய ஆடட், அதாவது மொத்த கூட்டளவாக, உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு 40 வயசினர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களால் சிரமப்படுவீங்க. அவங்க ஓடுறாங்கன்னா நீங்கள் நடப்பீங்க, அவங்க நடக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஏஜ் கம்பேரிசனில் ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, 18-40 வயசில் ரொம்ப நல்லா இருக்க முடியும்னா அங்கேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து முழுமையாக மருந்து கொடுத்து ஒரு அட்டாக்லேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஓகே, நீளாதவங்களுக்கு, கொஞ்சம் ஊனம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஊன பாதிப்புனால ஏற்படக்கூடிய விளைவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடி போய் பஸ் ஏறி வேலைக்கு போகணுன்னா அந்த கால் இன்னும் வீக்னஸ் சரியாகலன்னா அவங்களால போய் பண்ண முடியாது அந்த ஆக்டிவாக. அப்படியே அவங்க முன்னேறிட்டாங்கனாலும் ஒரு சிலருக்கு வந்து காக்னேட்டிவ் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது யோசிக்கும் பொழுது யோசனையுடைய ஸ்பீடு குறையலாம். அதே போது ஃபெட்டிக்னு சொல்லப்படக்கூடிய டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மனுஷர் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டயக்னோஸ்க்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை அதே நேரத்துக்கோ அதே வீரியத்திலையோ செய்யறதுக்கு கஷ்டப்படுவார், பண்ணும்போதே டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க ஏற்படக்கூடிய சேலஞ்ச். ஸோ ஒரு மனுஷர் நல்லா இருப்பார், தூங்கிடுவார். நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோம்பேறின்னு வாங்க. சோம்பேறித்தனம் கிடையாது, அவர்களுடைய நரம்புகளுடைய செயல்திறன் வந்து இவ்வளோ டைமுக்கு இவ்வளோன்னு சுருங்குது. இப்போது ஒருத்தர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண லெவலுக்கு அவங்ககிட்ட கேட்கலாம், அதே லெவலில் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணாதவங்களை கேட்டால் என்ன நடக்குமோ அதே போல தான் இவங்களுக்கு நடக்கும். இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை அடுத்த வருஷம் செய்யும் போது கஷ்டப்படுவாங்க, டயர்டாயிடுவாங்க, தூங்கிடுவாங்க, ஆர் அலர்ஜியில் படுத்திருப்பாங்க. இதுதான் இவங்க நல்லா இருந்தும் கஷ்டப்படுற சவால்கள் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸோட. நரம்பு மண்டலம்னு வரும்போது நமக்கு நரம்பு மண்டலத்தில் என்ன இருக்குது, மூளையிலேருந்து ஆரம்பித்து நரம்புகள் எல்லாம் குவிஞ்சு மூளை தண்டுவளம் வழியாக முதுகு தண்டு வளத்துக்கு போய் அங்கேருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் சேருது. ஸோ இதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது மூளை தான். ஸோ இந்த மூளையை தான் இது பெரும்பாலும் பாதிக்குது. மூளை பாதிப்பில் எப்படின்னா, இப்போ எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. இப்போ ஒரு போஸ்டல் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். பட் இவங்களுக்குள்ளெல்லாம் தகவல் தொடர்பு எப்படி ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும்ல. இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இந்த கம்யூனிகேஷன் சேனலை தான் அடிக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய கம்யூனிகேஷன் தடப்படும், அவர் ஸ்லோவாகிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இயலாமையும் நடக்குது. ஸோ மெயின் பாதிப்பு மூளையை பாதிக்கிறதுனால தான் வருது. அதனாலவே தான் இவங்களுக்கு இவங்களோட செயல்திறன் கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்கும்.
1: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரபு நோய், அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:31 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சந்தோஷச்சாரல் சிலருக்கு பாட்டு பிடிக்கும். நம்மளோட மனநிலையை மாத்துறதுல முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இந்த பாட்டு. சிலருக்கு வந்து ரொம்ப இயற்கையில் உட்காந்து ரசித்தோம் அப்படின்னா அவங்களோட மனநிலை மாறிடும். ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் அவங்களோட மொத்த மனநிலையும் மாற்றும். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்பவுமே பாட்டு தாங்க நம்ம கூடவே வரும். சரி, சந்தோஷச்சாரல் அப்படின்னா

நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவினா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026 ஆண்டிற்கான கால்பந்து உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்த வீரர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்குறீங்களா? நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் கருப்பன் என்ற திரைப்படத்திலிருந்து, டி இமான் இசையில, யுகபாரதி பாடல் வரிகளில், பிரதீப் குமார் குரல்களில். இதோ உங்களுக்காக.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: விவாஹ The Chennai Silks.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: நேரம் காலை 7:40. கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
12: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
13: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
8: சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் ஜிப்சி என்ற திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகபாரதி, பாடல் வரிகளில் பிரதீப் குமார், குரல்களில் இது உங்களுக்காக.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டி.

0: கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேரம் காலை 7:48 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் மாஸ்க் என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கருமத்தூர் மணிமாறன் பாடல் வரிகளில் ஆண்டனிதாசன் சுபலாஷினி குரல்களில். இதோ உங்களுக்காக.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: Vivaha, the Chennai Silks.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நேரம் 7:54. கேட்டரசிற்கும் இது சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து பரத் தனசேகர் இசையில், கார்த்திக் நேதா பாடல் வரிகளில், கபில் கபிலன் குரலில். இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, 2026 கால்பந்து உலகக்கோப்பையில் அதிக கோல்கள் அடித்த வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிலியன் எம்பாப்பே அப்படின்றவர் தான் இந்த வருஷத்துக்கான உலக கால்பந்து கோப்பையில் அதிக கோல்கள் அடித்த வீரர். இதுவரை கேட்டு ரசித்தோம்.

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. நேரம் காலை 8:02 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று July 22 கம்மன் குறித்த நூல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்கு அமைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென்று ஒரு புத்தகம் என் கண் முன்னால் தென்பட்டது. கம்மன் சுயசரிதம் என்கிற அந்த தலைப்பு எனக்குள்ளே வியப்பை ஏற்படுத்தியது. கம்மன் எங்கே சுயசரிதை எழுதினான் என்று சிந்திக்கிற போது அதன் உள்பக்கம் இப்படி தொடங்குகிறது. தஞ்சையில் சரஸ்வதி மகால் என்ற ஒரு நிலையம் மராத்திய மன்னர் சரபோஜியால் உருவாக்கப்பட்டது என்று தொடங்குகிறது. ஓ, அங்கு கிடைத்த ஓலைச்சுவடி குறித்த நூல் தானா என்று எண்ணி படிக்கிற பொழுது அது ஆம் என்று சொல்வது போல அந்த தொடர்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ஏற்றுச்சுவடிகளை தேடி இந்த நூலின் ஆசிரியர் போன அனுபவத்தை அதில் சொல்லுகிறார். அதில் ஒரு சுவடியை அந்த மகாலின் அத்தியட்சர் ஸ்ரீ கே வாசுதேவ சாஸ்திரியார் ஒரு ஓலைச்சுவடியில் எடுத்துக் கொண்டிருக்கிற போது சரஸ்வதி மகாலிலே கம்பன் எழுதிய சுயசரிதம் என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்டவுடன் தேடி போன இந்த நூலாசிரியர் திடுக்கிட்டு மகிழ்ச்சியில் துள்ளினார். உண்மையில் கம்பன் எழுதிய சுயசரிதா தானா என்று அவர் கேட்கிறார். இல்லை ஐயா, அப்படி ஒன்று உண்டு என்று அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளிலிருந்து சில சுவடிகளை அவர் கண்முன்னால் கொண்டு வந்து கொடுக்கிறார். எல்லாவற்றையும் புரட்டி பார்க்கிற பொழுது அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறது. என்னையா இப்படி கொடுக்கிறீர்களே என்று கேட்டவுடன் அது எப்படி சொல்ல முடியும், பெரும்பாலான சுவடிகளில் முகப்பும் முடிவும் இருப்பதில்லை, நீங்களாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம், நன்றாக பாருங்கள், இது அவர் எழுதிய சுயசரிதம் தான் என்று அவர் சொல்ல அந்த ஓலைச்சுவடிகளின் பல பகுதிகளை புரட்டி புரட்டி பார்க்கிறார். எங்கோ கேட்டதும் வட்டத்தொட்டியில் அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ரசிகமணி டி கே சி சொல்லிய பாடல்களை எல்லாம் இருப்பதாக படித்துக் கொண்டே போகிற அந்த நூலின் அமைப்பில் திடீரென்று அதனுடைய நூல் மறந்து போய் விடுகிற நிலையில் ஒருவர் உள்ளே வருகிறார். ஆஜான பாகுவான தோற்றத்தை பார்த்தவுடன் இவரை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்றதும் அவர் எதில் வந்து என்னையா இப்படி பார்க்கிறீர் என்று கேட்கிறார். உண்மை எங்கோ பார்த்திருக்கிறேன், காவிரி கரையிலா காரைக்குடியிலா என்று இவர் கேட்கிறார். காரைக்குடியாகத்தான் இருக்கும் என்று அவராக சொல்ல, ஆம் காரைக்குடியில் தான் என்றவுடன் காரைக்குடி கம்பன் கழகத்தில் இருக்கிற அந்த கம்பன் உருவ தோற்றம் இந்த தோற்றமும் பொருந்தி வருகிறது. அவனே நான், நானே அவன் என்று சொல்ல, நீர் எழுதிய சுயசரிதை ஒன்று இருக்கிறதாமே, ஆமாம், அது எப்படி உமக்கு கிட்டியது என்று இருவர்களும் பேசிக் கொள்ளுகிறார்கள். பேச்சு வாக்கில் இதற்கான ஆதாரத்தை காணவில்லையே என்றவுடன், சரி, உமக்கு தெரிந்து கொண்ட கேள்வி என்னிடத்தில் கேள் என்று அவர் சொல்லுகிறார். நூலாசிரியர் கேள்வி கேட்க பதிலாக ஒரு நேர்காணல் வந்து விடுகிறது. ஏறத்தாழ இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கம்பன் பதில் சொல்லி விடுகிறார். எல்லாவற்றையும் பதில் சொல்லி முடித்த உடன் இவர் கேட்கிறார், இதை நான் என்ன செய்வது என்று சிந்திக்கிற போது முன்னால் இருக்கிற கம்பன் சொன்னான், நாளைக்கு எந்த பத்திரிகையிலாவது கம்பனிடத்தில் நான் நேர்காணல் கண்டேன் என்று பிரசுரித்து விடாதீர் என்று கடுமையாக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு கேள்வியை கேளும் என்கிறார். உமக்காக கம்பன் கழகம் என்று உருவாக்குகிற நிலைச்சியை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அது சரிதானா என்று கேட்டவுடன், இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், அதையெல்லாம் கம்பன் கழக செயலாளர் சா கணேசனிடம் கேட்டுக்கொள், ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், என் புகழ் பாட வேண்டாம், என்னை திட்டாமல் இருந்தால் சரி, வையம் என்னை இகழவும் மாஸ் எனக்கும் செய்யாதீர்கள், இதுதான் என் விருப்பம் என்று சொல்லிவிட்டு அவர் எழ இவர் வணங்கி நிமிர்கிறார். திடீரென்று பார்த்தால் கம்பனை காணவில்லை. அந்த இடத்தில் ரசிகமணி டி கே சி நிற்கிறார். எத்தனை தடவை உண்மை சொல்லியிருக்கிறேன், கம்பனை பற்றி ஆராய்ச்சி செய்யாதே, ஆராய்ச்சி செய்யாதே, அனுபவித்து படி என்று, அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படி ஆராய்ச்சி செய்யலாமா என்று கேட்டவுடன், நான் என்ன செய்வது, எங்கள் தலைவராக இருக்கிற ஏசி பால்நாடார் தான் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்ய தூண்டியவர்கள், இனிமேல் இந்த முயற்சியில் நான் இறங்கவே மாட்டேன் என்று அவர் உம்மிட திடீரென்று அமர டி கே சியும் அந்த இடத்தில் காணாமல் போய்விட்டார். மீண்டும் ஒரு முறை கண்ணை கசக்கி பார்க்கிறார். அவர் இருந்த இடத்தின் முன்னால் மேஜை மீது கம்பராமாயண சுவடிகள் எல்லாம் சில அவிழ்ந்து கிடப்பதை அவர் காணுகிறார். இந்த நேரத்தில் சாஸ்திரியாரும் உள்ளே வருகிறார். என்ன சார், கம்பனின் சுயசரிதம் படித்து விட்டீர்களா, எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே வந்தார். இந்த கட்டுரை எழுதிய நூலாசிரியர் இப்படி முடிக்கிறார், எப்படி இருக்கிறது என்று நான்

0: என்ன சொல்ல, சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் அல்லவா என்று வாசகர்களை நோக்கி முடிப்பதாக இந்த கட்டுரை முடிந்து விடுகிறது. கம்பனின் சுயசரிதம், கற்பனையும் வரலாற்று பேருண்மைகளும் கலந்திருக்கக்கூடிய கம்பனின் வாழ்க்கை வரலாற்றை கம்பன் பாடல்களை கொண்டே அடையாளப்படுத்தி ஒரு புதிய நடையில் எழுதிய இந்த நூல் ஆசிரியர் வேறு யாருமல்ல, தோமு பாக்கர தொண்டைமான். அவருடைய பிறந்த நாள் இன்று. இந்த நல்ல நாளில் அவருடைய நூலை படிக்க கிடைத்தது கூட ஒரு புண்ணியம்தான். ஒருவேளை கம்பனோ ரசிகமணியோ சா கணேசனோ தூண்டி இந்த நூலை என் கண்முன்னால் காட்டியிருப்பாரோ என்று கூட என்ன தோன்றுகிறது. இன்று இதனை படிக்கிற வேளையில் நான் ஒரு முடிவெடுத்து கொண்டேன். வைத்திருக்கக்கூடிய நூலகத்தில் வாசித்த நூல்கள் தவிர வாசிக்காத நூல்களை தேடி பிடித்து தினம் ஒன்றாக படித்தால் என்ன என்கிற எண்ணம் இன்று எனக்கு தோன்றியது. இதுவே ஒன்று நன்று என்று உங்களுக்கும் சொல்லவும் தோன்றுகிறது. கம்பனை தரிசிக்க வேண்டுமா? எங்கேனும் நூலகத்தில் இந்த நூல் கிடைத்தால் எடுத்து பாருங்கள். உங்கள் கனவிலும் கூட அந்த கம்பன் வரக்கூடும்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் காலை 8:09. பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம நம்மளை பற்றின சில வார்த்தைகளை, நம்மளை பற்றின சில விஷயங்களை சொல்லுவோம். அந்த மாதிரி நிகழ்ச்சி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேங்க, ஆனால் எனக்கு எந்த நிகழ்ச்சியிலையும் வந்து வாய்ப்பு கிடைக்கல. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் கிடைக்காது, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டவர் கிடைக்காது. இப்படி வந்து வாய்ப்பே எனக்கு கிடைக்கல, டவரும் கிடைக்கல, ஆனால் எனக்கு என்றைக்காச்சும் பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இது. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றலையில் கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2440-330 மற்றொரு 9486811025. இல்லைங்க எனக்கு வந்து லைன் கிடைக்கலங்க, நான் வாட்ஸ்அப்லையாச்சும் பாட்டு கேட்குறேனே அப்படின்னு சொல்கிறீங்களா. உங்களுக்கான எண் வந்து பார்த்தீங்கன்னா 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 0434-42-44-00. இதுதான் நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண். இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500-84-8820.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் 12,206 முதல் 19,306 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 10,599 ரூபாய் முதல் 17,211 ரூபாய் வரையும் குவிண்டால் ஒன்றிற்கு விலை போனது.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நேரம் காலை 8:13. இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இணைப்பில் இனியும் நேர இணைச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: நான் தர்மபுரியில இருந்து சனா பேசுறேன் மேம்.
0: சனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சனா?
1: நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் அட்மின் இருக்கேன்.
0: சரிங்க.
1: எங்க குழந்தைங்க எல்லாருமே ரெண்டு பேருமே எங்ககிட்ட பேசியிருக்காங்க மேம். எல்லா நிகழ்ச்சியுமே அருமையா இருக்கு.
0: நன்றி நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கிறது தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. சொல்லுங்க சனா, நீங்க பொழுதுபோக்குனா என்ன செய்வீங்க? இப்போ எஃப்எம்ஏ எஃப்எம் தான் கேப்பீங்களா?
1: இல்லைங்க மேம், நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து நான் வீட்டுல இருந்து ஹவுஸ் வீட்டு வேலை எல்லாமே எல்லாமே.
0: ஓ, காலையில வந்து நீங்க வேலைக்கு கிளம்புற வரைக்கும் கேப்பீங்க? எவ்வளவு நேரம் வரைக்கும் கேப்பீங்க சனா? சரிங்க. இதை தாண்டி சனாவுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப பிடிக்கும்னா எதுன்னு சொல்லலாம் பண்பலையில?
1: ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குல்லங்க ப்ரோக்ராம், ரொம்ப லைக் பண்ணி பார்க்கறது. அழகு குட்டி சொல்லுங்க மேம் கேக்குறது.
0: ஓ, சண்டேஸ் ஃப்ரீ டைம் அதனால. சரிங்க சனா, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?8:15. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரியில இருந்து சனா, அவங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்தெல்லாம் ரோமியோ ஜூலியட் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறை விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விலை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 15,024 ரூபாயாகவும் குறைந்தபட்ச விலையாக 10,756 ரூபாயாகவும் சராசரியாக 11,985 ரூபாயாகவும் விலை போனது.

கொப்பரை தேங்காய் குவிண்டல் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக 15,124 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 10,850 ரூபாயும், சராசரியாக 13,456 ரூபாயாகவும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 13,810 ரூபாயாகவும், குறைந்தபட்சமாக 12,910 ரூபாயாகவும், சராசரியாக

0: ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 13,810 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 12,910 ரூபாயாகவும் சராசரியாக 13,530 ரூபாயாகவும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 9,719 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 8,899 ரூபாயாகவும் சராசரியாக 9,309 ரூபாயாகவும் விலை போனது.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: நேரம் காலை 8:25 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்மோட இணையம் நேயரை இணைச்சிடுவோம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: என்னோட பேர் திவ்யா, காவேரிப்பட்டினம்.
6: திவ்யா, வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. சொல்லுங்க திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, எவ்வளவு நேரம் வரைக்கும், அதாவது இப்ப பிரின்சிபல் அப்படின்னா நீங்க வேலைக்கு கிளம்பிடுவீங்க இல்லையா? கேக்குற வரைக்கும் கேப்பீங்களா? கிளம்புற வரைக்கும் உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு கேக்குதுங்க திவ்யா. சரிங்க, வாழ்த்துக்கள். முதல் முறையா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு நிகழ்ச்சியோட பேர் தெரியாது, பட் கண்டென்ட் என்ன சொல்றாங்க, தமிழ் வேர்ட் கொடுத்து அதுல இருந்து சொல்கள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அது என்னோட
6: தேவை. நைட்ல வரக்கூடிய இளம் தென்றலா? சரிங்க.
7: அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஜெனரல் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க, ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ். காமனா
6: விடை தேடும் வினாக்கள்.
7: எஸ்
6: சார். சரிங்க, அதாவது நீங்க ஒரு பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவலிங்க்கு நடுவில் நம்ம பண்பலை வந்து கேட்டுட்டு எப்பவும் இணைந்தே இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சொல்லலாம் அதுக்காகவே உங்களுக்கு. சொல்லுங்க திவ்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: மெர்சல் படத்துல இருந்து ஒரு மெலோடி சாங்.
6: ஒரு மெலோடி சாங். திவ்யாக்கு மெலோடினா ரொம்ப பிடிக்குமோ? ஒரு மெலோடி சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க திவ்யா. வாழ்த்துக்கள். நன்றி.
7: நன்றி.
6: நன்றி. திவ்யாக்காக மெர்சல் திரைப்படத்திலிருந்து இது வந்து பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்

0: எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் பொதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
8: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
8: தர்மபுரி.
7: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
10: வணக்கம். இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டோம்னா, அதில் 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் நம்முடைய தேசிய கீதத்தை எழுதிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதே போல் அறிவியலில் 2 நோபல் பரிசு பெற்றார்கள். அந்த 2 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. 1888 விசாகப்பட்டினத்தில் பிறந்த சந்திரசேகர வெங்கட்ராமன், அதாவது சர் சி வி ராமன், அவர் 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறுகிறார். சில ஆண்டுகள் கழித்து அவருடைய சகோதரருடைய மகனும் நோபல் பரிசு பெறுகிறார். அந்த 2 ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு வியப்பான செய்தி. இவருடைய தந்தையார், சர் சி வி ராமனுடைய தந்தையார், விசாகப்பட்டினத்தில் ஆசிரியராக இருந்தார். இவருடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்கே தான் முடிஞ்சது. பிறகு சென்னைக்கு வந்து பிஏ பட்டத்தை முடிக்கிறார். எம்ஏ பட்டம், அப்போல்லாம் எம்எஸ்சி பிஎஸ்சி கிடையாது, எம்ஏ பட்டத்தை முடிக்கிறார். தேர்வுகள் எழுதிக்கிட்டே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்காக கல்கத்தாவுக்கு போயிடுறார். கல்கத்தாவில் ஏறத்தால 15 ஆண்டுகள் வேலை பார்க்குறார். அங்கே இருந்தப்போ தான் ஒரு தடவை டிராம் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் லண்டன் அறிவியல் கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்ப தேதி இன்று கடைசி என்ற வார்த்தையை பார்த்தாராம். ஓடுற டிராம்லேருந்து குதித்து ஓடி போய் அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து பிறகு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் போய் சேர்ந்தாருன்னு பார்க்குறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது எவ்வளோ முக்கியம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி என்ன இவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, வானம் ஏன் நீல் நிறமாக இருக்கிறது, கடல் ஏன் நீல் நிறமாக இருக்கிறது, ஒளிச்சிதறல் எப்படி ஏற்படுகிறது, அப்படி ஒளிச்சிதறல் ஏற்படுகிற போது அவற்றுடைய நீள அளவுகள் என்ன என்பதைத்தான் இவர் கண்டுபிடிக்கிறார். இவருடைய கண்டுபிடிப்பான அந்த கட்டுரை வெளியான நாள் பிப்ரவரி 28. அதனால்தான் இந்தியன் சயின்ஸ் டே, அதாவது இந்திய அறிவியல் தினம் என்று அதனை நாம் கொண்டாடுகின்றோம். நோபல் பரிசு பெற்ற அந்த தொகையோடு பெங்களூரில் வந்து குடியேறாரு. பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி அங்கேயே தன்னுடைய பணியை தொடர்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நகைச்சுவை தன்மையும் கொண்டவராக இருக்கும், நகைச்சுவையாளரும் கூட. ஒரு முறை ஒரு மேடையில் இருந்தபோது ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு மருத்துவர் சொன்னாராம், எப்படி நான் யாரையும் நோயால் சாக விட மாட்டேன். இன்னொரு பொருளாதார மேதை எந்திரிச்சாராம், நான் யாரையும் வறுமையால் சாக விட மாட்டேன். உடனே சர் சி வி ராமன் எந்திரிச்சு பேச

0: ஐயோ நான் எப்படி சாக போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். சர் என்பது இவருக்கு கிடைத்த பட்டம். பாரத ரத்னா விருது இவருக்கு 1954 தரப்பட்டது. அதே போல் லண்டன் மாநகரத்திலும் இவருக்கு விருதுகள், இத்தாலியிலும் விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு கேள்விக்கு விடைய சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்சதுனால என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். என்கிட்டே ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகிறபோது அவர்கள் கையில் ஒரு கருவி வச்சு நம்முடைய உடம்பு அப்படி செக் பண்ணுறாங்க. அப்புறம் நம்முடைய உடம்பில் ஏதேனும் ஒரு உலோகப் பொருள் இருந்தால் பீப்னு ஒரு சத்தம் கேட்குறத பார்க்குறோம். அப்போ உடனே உடனே அவங்க அது என்னன்னு சோதிச்சு அறிவித்தாங்க. பெட்டியை திறக்காமலே பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது ஸ்கேன் பண்ணுறாங்க. இவையெல்லாம் ஒலி ஒளி இவற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள். இதைத்தான் சர் சி ராமனுடைய கண்டுபிடிப்பு உறுதி செய்ததுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்தருதா பயன்தருதான்னு பலர் கேட்குறாங்க. அவையெல்லாம் பயன்படுத்தான் செய்கின்றன. இன்றைக்கும் பாம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறப்ப அவனுடைய உயிரையும் உலக உயிரையும் காப்பாற்றுவதற்கான வழியை கண்டுபிடித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு என்று சொல்வார்கள். சர் சி ராமனுடைய பெருமை, இந்தியாவின் பெருமை. நாளை சந்திப்போம். அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84820.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: விவாஹா தி சென்னை சில்க்ஸ்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 1700 ரூபாயும் குறைந்தபட்சமாக 1650 ரூபாயும் சராசரியாக 1675 ரூபாயாகவும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3865 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 2835 ரூபாயாகவும் சராசரியாக 3470 ரூபாயாகவும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில்

நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 8,820 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 8,140 ரூபாயாகவும் சராசரியாக 8,630 ரூபாயாகவும் விலை போனது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும், அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்லே நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது

0: நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலேருந்து மூணு பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டு மொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அதை ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுகிறது இதயத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது. மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரியாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. மே 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேரம் காலை 8:52 கேட்டரசிற்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகிறாங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்த ரித்திகா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல். அரிஹரனோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டுங்க, கேட்டு ரசிப்போமா?

0: இரத்தக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேர்களை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிரலில் பங்கேற்கிறார் தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எம் சங்கீதா அவர்கள். நேயர்களின் மேடையாய்
4: காத்துல போற வழியில பூவாசிருக்கிறோம்.
3: விவசாயிகளின் உற்ற தோழனாய்
5: போல
3: மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய்
6: திரும்ப வைக்க
3: நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
7: நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்
3: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
8: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேரம் காலை 9:01 பண்பலை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஞானி தன் சீடர்களுக்கு ஒரு தேர்வை வைத்தார். அந்த ஞானியிடம் அவரின் சீடர்கள், நாங்கள் தீர்த்த யாத்திரை செல்கிறோம், அனுமதி தாருங்கள் என்றார்கள். அப்படியா? ஞானி அவர்கள் கையில் ஒரு பாகற்காயை கொடுத்து, நீங்கள் எந்த தீர்த்தத்தில் மூழ்கிறீர்களோ அந்த தீர்த்தத்தில் இந்த பாகற்காயும் மூழ்கி நீராட்டி எடுத்து வாருங்கள் என்றார். சீடர்கள் பல தீர்த்தங்களுக்கு போனார்கள். எல்லா தீர்த்தங்களிலும் அவர்களும் நீராடினார்கள். அவர்களோடு பாகற்காயும் சேர்ந்து நீராடியது. நீராடிய பாகற்காயை எடுத்துக்கொண்டு, நாங்கள் பாவங்களை தொலைத்து விட்டு வந்துவிட்டோம்.

0: என்று தங்கள் குருநாதரிடம் மண்டியிட்டு விண்ணப்பித்தார்கள். குருநாதர் பாகற்காயை கேட்டார். இதோ எங்களோடு பாகற்காயும் எல்லா புனித நீரிலும் நீராடியது என்று அவர்கள் கொடுத்தார்கள். அந்த பாகற்காயை அன்றைக்கு சமைக்க சொன்னார் குருநாதர். அது பந்தியில் பரிமாறப்பட்டது. எல்லோரும் அந்த பாகற்காயை உண்டார்கள். பாகற்காயின் கசப்பு அப்படியே அவர்கள் முகத்தில் தெரிந்தது. இப்போது ஞானி கேட்டார், எல்லா தீர்த்தங்களிலும் நீராடிய பிறகும் பாகற்காய் ஏன் இனிப்பாக மாறவில்லை? அப்படித்தான் நாமும் இதயத்தில் கசடுகளை சுமந்து கொண்டு புனித நீராடிவிட்டோம் என்று மகிழ்கிறோம். இதயத்தில் அன்பு ஒளியை ஏற்றி வைக்க முடியாதவர்களால் எல்லா இடங்களிலும் இறையர்களை தரிசிக்க முடியாது. இதயத்தில் அன்பு ஒளியை ஏற்றி வைத்தால்தான் இதயத்துக்குள் இருக்கும் மாசுகள் அகன்றால் அது அன்புமயமாக இருந்தால் புனித நீராடிய மகத்துவத்தை பெறுவோம். இந்தியாவின் புகழ்மிக்க கங்கை கால்வாய் திட்டத்தை உருவாக்கிய பேயட் சுமித் என்ற ஆங்கிலேய பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்த்து வியந்து நின்றார். மூக்கில் விரல் வைத்து வியந்து நின்றார். இது மானுடத்தின் மிகப்பெரிய பொறியியல் சாதனை என்று தன்னை மறந்து வியந்து கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில், பொறியியல் துறை தோன்றாத காலத்தில் கரிகாலன் கட்டிய கல்லணை அபார சாதனைதானே. எப்படியெல்லாம் நீர் ஆதாரங்களை நம்முடைய தலைமுறை முந்தைய தலைமுறை பேணி பாதுகாத்திருக்கிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு இயற்கை முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை.

0: மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் தவமாய் தவமிறது எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் டோல்பி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவின்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் திரு இசை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: Vivaha, the Chennai Silks.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு குறித்து தேரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் அற்புதம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் திரை இசை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திரையிசையில் இடம்பெறும் இறுதி பாடல் வருஷமில்லாம் வசந்தம் என்னும் திரைப்படத்திலிருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய திரு இசை இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
6: யானைக்கும் அடிசறுக்கும் என்பது ஒரு அழகான பழமொழி. நடக்கின்ற எல்லாருக்கும் அடிசறுக்கும் என்பது பொது விதி. ஆனால் ஆடி அசைந்து பொறுமையாக நடந்து வருகிற யானைக்கு கூட அடிசறுக்கும் என்பதுதான் சிறப்பான விதி. அதனால்தான் எல்லாரும் அதிசய

0: சத்தியமாக சொல்லக்கூடிய பழமொழியாக அது உருவாகியுள்ளது. யானைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழிக்கு நேரடி பொருள், யானை கூட நடக்கும்போது கால் இடறி சறுக்கி விட வாய்ப்பிருக்கிறது என்பதுதான். ஆனால் இந்த பழமொழி உணர்த்தும் மறைமுக பொருள்தான் மனிதர்கள் அனைவருக்குமான செய்திகளை தாங்கி நிற்கிறது. எவ்வளவு பெரிய அறிவாளியும் சில சமயங்களில் முட்டாளாகிவிட வாய்ப்பிருக்கிறது. எவ்வளவு பெரிய பலசாலியும் சில நேரங்களில் தோற்றுப்போக வாய்ப்பிருக்கிறது. எவ்வளவு பெரிய பேச்சாளிக்கும் சில தருணங்களில் நாக்குளர வாய்ப்பிருக்கிறது. இப்படி யானைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழியின் மறைமுக பொருளினை விரித்து கொண்டே போகலாம். யானைக்கும் அடிசறுக்கும் என்பது ஒரு செயல் நடந்த பிறகு கூறப்படக்கூடிய சமாதான வார்த்தையா, அல்லது அந்த செயல் நடப்பதற்கு முன்னரேயே கூறப்பட வேண்டிய எச்சரிக்கை வார்த்தையா? அது சமாதான வார்த்தை என்றால் தோற்றுப்போகிறவர்களுக்கு, இடறி விழுந்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற, காயத்திற்கு மருந்து போடுகிற செயலை மட்டுமே அது செய்யும். ஆனால் அது எச்சரிக்கை வார்த்தை என்றால் இடறி விழுவதற்கு முன்னரேயே நம்மை கவனப்படுத்தி செயலில் நம்மை தாங்கி பிடிக்கிற வேலையை அது செய்யும். ஒரு பெரியவர் தன் மகனை அழைத்து மண்குடம் ஒன்றை கொடுத்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நீர் மொண்டு வரச் சொன்னார். அந்த பையனுக்கு 10 வயதுதான் இருக்கும். மகனிடம் மண்குடத்தை கொடுத்தவுடன் கவனம், மண்பானை பத்திரம், தவறி விழுந்தால் உடைந்து போகும் என்று சொல்லி அவன் தலையில் ஒரு குட்டு ஒன்றையும் வைத்தார். சரியப்பா, கவனமாக பானையை உடைத்து விடாமல் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று மகனும் சொன்னான். அந்த பெரியவர் மகனின் தலையில் மறுபடியும் ஒரு குட்டு வைத்துவிட்டு கவனம், மண்பானை கவனம் என்றார். இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெரியவரின் நண்பர் கேட்டார், ஏனையா, வாயால் கவனம் கவனம் என்று சொன்னால் போதாதா? தலையில் குட்டித்தான் சொல்ல வேண்டுமா? அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை அடித்துத்தான் சொல்ல வேண்டுமா என்று. பெரியவர் சொன்னார், பையன் மண்குடத்தில் தண்ணீரோடு திரும்பி வரும்போது உடைத்து விட்டால் அப்போது அவனை அடித்தால் உடைந்த பானை திரும்பியா வரும்? அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக இப்படி எச்சரிக்கை வார்த்தைகளை முன்னரே முழு கவனத்தோடு ஏற்றுக்கொண்டால் பின்னால் ஆறுதலான சமாதான வார்த்தைகள் தேவைப்படாதுதான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:06. நீங்கள் கேட்டவை கட் செவியில் தனது விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, உங்கள் குரலில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, உங்கள் பேர், ஊரோட நீங்கள் சொல்கிறத காற்றலையில் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து கேட்கலாம். கேட்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0434224400 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற தெரிவிப்பிடம், உங்கள் பேர் மற்றும் ஊரை உங்கள் குரல்லையே பதிவு செஞ்சு நீங்கள் அனுப்பலாம். ஒளிப்பதிவாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். எப்போவுமே நம்மளோட குரல் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம வந்து சில இடங்களில் பேசுவோம், சில இடங்களில் வந்து நம்ம ஒருத்தர் பேச இவங்க குரல் எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டு ரசிப்போம். அந்த மாதிரி உங்கள் குரலோட உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி தான் நீங்கள் கேட்டவை. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.

0: என்ன நேயர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்க தயாராயிட்டீங்களா? சரி, நிறைய நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குரல் பதிவை அனுப்பியிருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
1: பெரியசாமி முத்துக்கண்ணன் நட்டால் தளபதி படம் காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாடு பஞ்சமில்லை பாடப்பா அந்த பாட்டு எனக்கு கொடுங்கள்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
5: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
5: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
4: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. TV, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேரம் காலை 10:18 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை உங்களோட குரலில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை காற்றலையில் கேட்டு ரசிச்சிருக்கீங்க இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் எங்கிருந்து குரல் பதிவாக அனுப்பியிருக்காங்க அப்படின்றத கேட்போமா?
1: அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் தர்மபுரி

மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர். படம் 16 வயது நிலை. பாடல் செந்தூர பூவே என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை.

0: நலம் பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை

0: மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.

0: நேரம் காலை 10:26 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை கட் செவியில் உங்களோட குரல்ல உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கீங்க இல்லையா? நிகழ்ச்சியில அடுத்த பாடலை யார் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத கேட்போமா?
1: என் பேர் செல்வம், மேல்நாய்க்குமட்டி, அருணாசலம் படத்துல இருந்து அத்தாண்டா இத்தாண்டா பாடல். நன்றி.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் காலை 10:33 கேட்டிருக்கும் இது நீங்கள் கேட்டவை. எவ்வளவு வழிகள் இருந்தாலும் வாழத்தான் போகிறோம். இருந்தாலும் அதையே நினைத்து மேல முடியாமல் சிக்கிக்கொள்வதின் அர்த்தம்தான் இன்னும் புரியவில்லை. என்ன நேர்களே, உங்களுக்கும் புரியலையா? எது நடந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும்.

0: ஆனால் அதையே யோசிச்சுட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துலையே நின்றுட்டு என்ன சாதிக்க போகிறோம் யோசிச்சு பார்க்குறீங்களா? அடுத்த ஒரு சூப்பரான பாட்டுங்க, இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே, அதாவது என்னால் எல்லாம் முடியுங்க நானா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்றத கேட்குவோமா?
1: பண்பலைக்கு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் மல்லுப்பட்டியிலிருந்து பாரிஜாதம் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பாண்டியன் படத்திலிருந்து பாண்டியனா கொக்கா கொக்கா சாங் போடவும். நன்றி.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் காலை 10:40 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. வார்த்தைகள் தான் வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை மாற வார்த்தைகளை மாற்றுங்கள். உன் வார்த்தைகள் மாறினால் உன் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினால் உன் வாழ்க்கையே மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது, வெற்றி நிச்சயம். என்ன புரியலையா? உங்களோட எண்ணங்களை ரொம்ப தூய்மையாக வச்சிக்க நான் ஒரு வழி சொல்லவா? ரொம்ப நேரம் இயற்கையோடு செலவிடுங்க. நிறைய பயணம் போக எண்ணங்கள் கண்டிப்பாக தூய்மையாகும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோமா?
6: வணக்கம், நான் பாளையமுதல் சனி சேர்ந்திருந்து முத்துவச்சியும் பேசுகிறேன். எனக்கு பிடித்த படம் நந்தா, பாடல் முன்பணிய முதல் மனையா. நன்றி, வணக்கம்.

0: நேரம் காலை 10:47 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை. பேசாமல் இருந்தாலும் மனசுக்குள் பேசிக்கொண்டே இருக்கும் சில மனிதர்கள் தூரத்தில் இருந்தாலும் நம்மை நம்மளோட நாளை அழகாக்கிடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களால் கூட அவங்களோட நினைவு வந்துடும், காரணம் இல்லாமலே சிரிக்க வைக்கும். அந்த நினைவுகள் தான் சில நேரம் வாழ்க்கையே அழகாக்குது. ஆம் நேர்களே, நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு தெரியாது, ஆனால் இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் நம்மளோட நல்ல நல்ல மெமரிஸ் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அந்த நினைவுகள் தான் நம்மளை வாழ வைக்கும். ஏன்னா காலம் கடந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் திரும்ப அசை போட்டுக்க நல்ல நல்ல நினைவுகள் தான் நமக்கு தேவை. அந்த நல்ல நல்ல மெமரிஸை இப்போ இருந்தே கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோமா?
1: மணிம்பாடியிலிருந்து குமார் கார்பன்டர் பேசுகிறேங்க. படிக்காதவன் படத்துலேருந்து ஒரு வீட்டு கிளியாக ஒரு வீட்டு குழியாக அந்த பாடல் போடுங்கள் நன்றி.

0: நேரம் காலை 10:52 கேட்டிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரின் குரல் பதிவு கேட்டுருவோமா?
1: தர்மபுரியிலிருந்து வனிதா பேசுறேன். எனக்கு சந்தித்த வேலை படத்தில் இருந்து வாவா என் தலைவாசி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோமா?
1: காலை வணக்கம் சார், ஆண்டியல்லி பஞ்சாயத்திலிருந்து முனிராஜ் பேசுகிறேன். படம் பூவே உனக்காக, பாடல் ஆனந்தம் ஆனந்தம் பாடம் என்ற அனைத்து நேயர்களுக்காக உங்களுக்கு

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
3: நான் சொல்ற ரெசிபியை கேட்டா சுவைக்கும். இத கேட்டு நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களும் கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால்கோவா. குழந்தைங்களா விரும்பி சாப்பிடக்கூடிய பால்கோவா. இது எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத எடுத்து வச்சுப்போம். துருவின தேங்காய் ஒரு கப், அதாவது பாத்தீங்கன்னா தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரௌனிஷ் ஓடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தீவிட்டு நல்ல வெள்ளையா இருக்கிற அந்த உட்பக்கமா இருக்கிற தேங்காய் மட்டும் நல்ல துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலா எடுத்து வச்சுக்கலாம். பால் பவுடர் ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம், சர்க்கரை ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம். நம்ம இனிப்புக்கு தேவையான மாதிரி தானே. அடுத்ததா ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம், நெய் ஒரு ஸ்பூன். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மிக்சி ஜார்ல நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் அப்புறம் பால் இது ரெண்டையும் வந்து நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல அரைச்ச தேங்காய் விழுது, மீதி இருக்கக்கூடிய பால், பால் பவுடரு, சர்க்கரை இது எல்லாமே வந்து சேர்த்து கட்டிங் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டு கடாயில நெய் ஊத்தி சூடானதும் நாம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எல்லாம் சேர்த்து அதை வந்து ஊத்திக்கலாம். இப்போ அடுப்ப மிதமான தீயில வச்சு கைவிடாம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கலவை வந்து கொஞ்சம் கெட்டியா மாறிடும் இல்லையா. கடைசியா நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அந்த கலவை

0: கோவை வந்து கடாயில ஒட்டாம திரண்டு வரும்போது ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி அடுப்பு அணைச்சிட்டோம் அப்படின்னா சுவையான தேங்காய் பால் கோவா தயாராயிடுது. இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காதுங்க. குழந்தைங்கலாம் அம்மா எனக்கு ஏதாச்சும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். தேங்காயும் பாலும் இருந்தாவே போதும், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அடுத்ததா நம்ம தேங்காய வச்சு ரவா பர்பி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா? தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கலாம், ரவா ஒரு அரை கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு, நெய் மூணுல இருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம், தண்ணி ஒரு அரை கப்பு. இது வந்து நம்ம சர்க்கரை பாகு செய்யறதுக்கு தான். சரி, இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரவையை அதுல கொட்டி மிதமான தீயில பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இத ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். அப்புறம் இதே கடாயில நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நிறம் மாறாம நம்ம வதக்கி எடுத்துக்கணும். எப்படின்னா அதோட ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். இப்போ வறுத்த ரவை கூட இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம சர்க்கரை பாகு செய்யணும் இல்லையா, அதுக்கு ஒரு பாத்திரத்துல சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறம் பிசுபிசுப்பு தன்மை அப்படி இல்லனா ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அது வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகு சரியான பதம் வந்ததும் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வறுத்த ரவை, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாகுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கலவை வந்து கெட்டியாக தொடங்கும். அப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூளும் மீதி இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டாம அதாவது அந்த கலவை வந்து அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ எப்படி இதுல பர்பி செய்யலாம் அப்படின்னா, ஒரு தட்டுல நெய்யை நல்லா தடவி விட்டுட்டு இந்த கலவைய அதுல ஊத்தி நல்லா சமமா பரப்பிக்கலாம். ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு சூடாவே இருக்கும் இல்லையா அந்த கலவை, அப்ப வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கத்தி எடுத்து இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அந்த துண்டுகளை தனித்தனியா எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையான மென்மையான ரவா தேங்காய் பர்பி தயாராயிடுச்சு. ரொம்ப குறைஞ்ச நேரத்துல நாக்குல வச்ச உடனே கரையக்கூடிய சுவையில இந்த ரவா தேங்காய் பர்பி செஞ்சிடலாங்க. குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெண்டு ரெசிபிஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு உங்க வீட்டு குட்டி குழந்தைங்களை அசத்திடுங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:06. தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசெல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: விவாஹா த சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக

சகோதரிகள் 04342 என்ற முன்னணிப்போடு 24:40:30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94:86:81:10:25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24:40:31 என்ற எண்ணோடு 94:86:65:20:25 என்ற எண்ணில் பங்கு பெற்று தனது விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் பெறலாம். பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: கமல் பட்டேல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: ஊர்காவலன் பட்டல இருந்து மாசி மாசம் பாடல்.
0: சரிம்மா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: மஞ்சள் களை
0: களை வெட்டிட்டு பாடல் கேக்குறீங்க?
1: ஆமாங்க
0: சார். சரி சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா.
1: வாழ்த்துக்கள், நன்றி.
2: ஆடுகிற மேகங்கள்

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500

0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பின் பூவே. நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லி இணைவது அன்பு சகோதரி மாரியம்மாள்.
0: எங்க இருந்துமா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்குமா. எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம் பாளையத்துல இருந்து.
0: சரிம்மா, சிறப்பா சொல்லிருக்கீங்க. என்ன பாடல் வேணும்?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ல இருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: சரிம்மா, நன்றிமா. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

0: தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன்னிணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கு பெற்று தனது விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: சுமட்டில இருந்து சுதாமூர்த்தி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: முகவரி படத்துல இருந்து ஒரு லவ் சாங் கொடுங்க ஐயா.
0: சரிம்மா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: நான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு.
0: ஆடு மாடு மேய்ச்சிட்டு பாடல் கேக்குறீங்க?
1: ஆமா, அதான் பொழுது போக்கே நம்மளுக்கு.
0: பிடிச்ச நிகழ்ச்சினா எதை சொல்லுவீங்க?
1: வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
5: தர்மபுரி மாவட்டம் விளாம்பத்திலிருந்து சாலா பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்? இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிமா.

What's in the eye? What's in the eye? What's in the eye?

0: விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. மே 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427

0: 00 குறிஞ்சி மருத்துவமனை 5 ரோடு சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
4: வாமா வாமா ராசாத்தி, பங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
5: நான் வரேன்னே, பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
4: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
5: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
4: என்னமா அது?
5: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
4: அதனால என்னமா?
5: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
4: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
5: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
4: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
5: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
3: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்மா, யார் இங்கிருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
7: எனக்கு ஊர் மரியாதை.
6: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
7: நன்றிங்க சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

இதோ மெசேஜும் வந்தாச்சு, பாட்ட கேட்க தயாரும் ஆயாச்சு. எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு ரசிக்க 0-3-4-2-2-4-4-0-3-0 இந்த நம்பரை சேவ் பண்ண மறக்காதீங்க. தினமும் பகல் 3 மணிக்கு எஸ்எம்எஸ் இல் இனிய கீதங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:10 நேயர் விருப்பம். இன்று பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.

2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4 மணிக்கு வெடி தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்று இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்று இரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் நிலக்கடலை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த கே காந்தி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. இன்று இரவு 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்று இரவு 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று. இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக. இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பகுதிகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வணக்கம் நேயர்களே, உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறியக்கூடிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது உடற்கல்வி.

0: உடற் கல்வி ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் சேலம் மாவட்டம் வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற் கல்வி ஆசிரியர் எஸ் பரணி ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு உரையாடலாம். நேரிலே வணக்கம் சார்.
1: சார் வணக்கம் சார்.
0: உண்மையிலே உடற் கல்வி அனைவருக்கும் பிடித்தமான ஒரு வகுப்புனே அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள்னா நீ நானும் போட்டி போட்டு வருவாங்க. சரி சார், முதல் கேள்வியா, மாணவனுக்கு உடற்கல்வி எந்த அளவுக்கு தேவை?
1: சார், மாணவர்களுக்கு வந்து உடற்கல்வி, அவங்க வந்து வாரத்துக்கு 2 நாள் வகுப்புகள் வந்து உடற்கல்வி வகுப்பு வந்து நடக்குதுங்க சார். ஒவ்வொரு வகுப்பிற்கும் 2 நாள். இப்போ 6வது ஒரு பையன் படிக்கிறான்னா அந்த 6வது இப்போ ஏ கிளாஸ்னா அவனுக்கு வாரத்துக்கு 2 நாள். அது மாதிரி 6லேருந்து 12 வரையும் வந்து அலாட் பண்ணிக்கிறாங்க சார். அந்த அலாட் பண்ணுறபடி மாணவர்கள் வந்து உடற்கல்விக்கு வருவாங்க சார். அந்த மாணவர்கள் வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஏன்னா 4 செவத்துக்குள்ளார் வந்து ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்துகிறாங்க. ஆனால் வந்து உடல் கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து ஃப்ரீயாக அவன் மென்டாலிட்டி வந்து தகுந்த மாதிரி அவனுடைய கேம் இன்ட்ரெஸ்ட் எந்த கேமோ அந்த கேம் எடுத்து அவன் வந்து பண்ணுறாங்க சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கபடி விளையாடுவான், அதே மாதிரி வாலிபால் விளையாடுவான். அப்படிங்கும் போது அவனுக்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்ப தூண்டுறான். அதே மாதிரி சில பேர் வந்து கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஹாக்கி, சில பேர்த்துக்கு வாலிபாலு, சில பேர்த்துக்கு ஃபுட்பாலு, அது மாதிரி அவன் கேமை வந்து அவன் வந்து விளையாடுவாங்க சார். அப்படி விளையாடும் போது அவனுக்கு வந்து நம்ம இந்த கேமு தான் நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து திணிக்கக்கூடாதுங்க சார். திணித்தோம்னா அந்த கேமில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு எந்த கேமு அவனுக்கு விளையாட ஆர்வமாக இருக்குதோ அந்த கேம் வந்து நம்ம பேசிக்காக பேசிக் ஸ்கில்னு இருக்குங்க சார், ஃபண்டமெண்டல் ஸ்கில்லு. அதை வச்சு வந்து நாங்கள் சொல்லி தருவோம். அதை சொல்லிக்கிட்டு அவன் வந்து அது ரெடி ஆகிட்டானா அப்புறமேட்டு அவனுக்கு வந்து விளையாட்டு விதிமுறைன்னு இருக்குது, ரூல்ஸ் ஆன் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி அவனை வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போவான் சார். இப்போ வந்து மாணவர்கள் வந்து எப்படின்னா சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க சார். உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே மாதிரி உடல் வந்து நல்ல கட்டமைப்பாகவும் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் வந்து நல்லா வந்து படிக்கவும் செய்வான், அதே மாதிரி விளையாடவும் செய்வான். மாணவர் வந்து உடற்கல்வி விளையாடுறதுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 செவத்துக்குள்ளார்த்து அடைஞ்சிருக்கிறான். அவன் வெளியில் வந்தவன்னா அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறுது. நம்ம சந்தோஷமான மனநிலை தான் வருவான். நம்ம வந்து விளையாட வரோம், நாம் வந்து இப்படி இப்படிலாம் விளையாடணுன்னு அவன் நம்ப ஆர்வமாக வருவான். இப்போ திங்கட்கிழமை 2வது பீரியடு வந்து பிடினா அவன் நம்ம சந்தோஷமாக வருவான். இந்த விளையாடுறதுனால மாணவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா மன ரீதியாக வந்து அவன் சந்தோஷம் அடைகிறான், உடல் ரீதியாக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நிறையா மூளைக்கு போகும். விளையாடுறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது அவனுக்கு வந்து பிளட் வந்து நல்லா மூளைக்கு வந்து போயிட்டு வர்றதுனால அன்னைக்கு ஃபுல்லாக அவன் ஆரோக்கியமாக இருப்பான். அதே மாதிரி நாவசக்தி வந்து அதிகமாகுதுங்க சார். மூளைக்கு வந்து பிளட் அதிகமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால நல்லா நாவசக்தி இருக்கும். டெய்லியும் விளையாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மன வலிமையாகவும் இருப்பாங்க. ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது விளையாட்டில் சகஜம். தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தொகண்டவும் போக மாட்டான், வெற்றி அடைஞ்சிட்டு நம்ம சந்தோஷமும் விட மாட்டான். இதுதான் சார் விளையாட்டு மாணவர்களோட ஒரு ஈர்ப்பு. அதனால் வந்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பையனை வந்து கேமில் வந்து கூப்பிட்டு போவாங்க சார். அதே மாதிரி அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து பள்ளிகளையும்

0: வந்து பேட்டரி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க சார். அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் டேஷ்ன்னு இருக்குங்க சார். அது வந்து மாணவர்களுடைய ஸ்பீடு எபிலிட்டியை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக 50 மீட்டர் டேஷ்னு ஒன்று வைக்கிறாங்க சார். அதே மாதிரி ஷார்ட் புட்டுன்ட்டு இருக்குது, அவனுடைய குரோத் மசில்ஸ் வந்து எப்படி டெவலப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காக ஷார்ட் புட் வைக்கிறாங்க. அதே மாதிரி செட்டில் ரெண்டும்பாங்க, அது வந்து மாணவர்களுடைய எஜிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காக வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டிங் போர்டு ஜம்புட்டு இருக்குதுங்க சார், அது வந்து எதுக்குன்னா மாணவனுடைய குதிக்கிற திறன் எப்படி இருக்குது, அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பவரும்பாங்க, காலில் எந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஸ்டாண்டிங் போர்டு ஜம்புன்னு வைக்கிறாங்க சார் லாங் ஜம்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 600 or 800 meters ரெண்டுன்னு இருக்குது, அது வந்து எதுக்குன்னா மாணவனுடைய கார்டியோ வாஸ்குலர் என்ட்யூரன்ஸ், அப்படின்னா அவனுடைய ஹார்ட் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, என்ட்யூரன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க சார். இது மாதிரி வந்து டெஸ்ட்லாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி அதில் எது நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறானோ, இப்போ 100 மீட்டர் ஓடுறவன் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் டேஷ்க்கு எலிஜிபிள் ஆகும், ஷார்ட் புட் போடுறான்னா த்ரோ இவெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி செட்டில் ரன்னு எஜிலிட்டி, எஜிலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஜிலிட்டிங்கிறது செட்டில் ரன்னில் இருக்குது, இது செட்டில் பேட்மிண்டனில் இருக்குது, பால் பேட்மிண்டனில் இருக்குது, அதே மாதிரி வாலிபாலில் இருக்குது. அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பவர்னால் ஒருத்தர் லாங் ஜம்ப் நல்லா தாண்டுவான், அதே மாதிரி வாலிபால் ஹைட்டாக ஏறி ஜம்ப் பண்ணி அடிப்பான், அதுக்கெல்லாம் வந்து இது வந்து தேவைப்படுதுங்க சார். அதே மாதிரி 680 meters லாங் டிஸ்டன்ஸு, மினி டிஸ்டன்ஸ் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸுங்கிறது 5000, 10000 அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி மிடில் டிஸ்டன்ஸுங்கிறது 600, 800, 1500 அதெல்லாம் மீடியம் டிஸ்டன்ஸு சார். இதெல்லாம் மாணவர்களை வந்து நாங்கள் கண்டறிஞ்சு அவனுடைய ஆர்வத்தை வந்து எடுத்து நாங்கள் வந்து ஒரு மீட்டுக்கு கூப்பிட்டுப்போம். ஜோனலில் ஃபஸ்ட்டு வந்துட்டானா அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரேங்க்டு வந்துட்டா அடுத்தது ஸ்டேட்டு, ஸ்டேட்டில் அதேமாதிரி பிளேஸ் அடித்தானா அடுத்தது நேஷனல்ஸு, அது மாதிரி படிப்படியாக அவனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க சார்.
1: சார் இப்போ பொதுவாக ஒரு மனிதனும் ஒரு மாணவனும் இருக்கான், தனி இடத்துல அவனுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், விளையாட்டுலையும் சரி எக்ஸாம் சரி தனி இடத்துல தனி இடத்துல பயங்கரமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜோ ஒரு முக்கியமான இடத்துல போகும்போதோ ஆட்டம் போடுவார, ஒரு ஆட்டம் நடக்கும் தயக்கம், ஒரு திறமையானவங்க கூட திறமையாற்றவளாக மாறுறாங்க, ஏன் அந்த மாதிரி ஆடுறாங்க, அவங்கள சரி பண்ணுறது எப்படி சார்?
0: சார் அது வந்து ப்ராக்டிஸ் தான் சார் முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 balls 12 kicks அடிக்கணும் அப்படின்னு நினச்சா, 6 balls 12 runs அடிக்கணும்னா அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா, இது மாதிரி சுச்சுவேஷனாக ப்ராக்டிஸில் நிறையா வரும். அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த 6 balls 12 runs அடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒரு 5-6 days மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு மேட்சுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், 6 balls 12 runs அடிக்கணும்னா அவனுக்கு கடினமாக இருக்கும். அது காரணம் என்னன்னா ப்ராக்டிஸ் தான் முக்கியம்.
1: உளவியல் ரீதியான பிரச்சனை, ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இப்போ மனதிலே ஒரு பயம், அந்த பயங்கிறதுனால தான் வந்து எந்திரிச்சு வர முடியல, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்க மாட்டுது, நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் போனால் கூட அந்த தயக்கமாக இருக்குது. இதுக்கான மாணவருக்கான யோகா பயிற்சி இந்த மாதிரி தியானம் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியல, அதெல்லாம் சொல்லி தரீங்களா
0: சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 2 times வந்து பிடி பீரியடு ஒரு டைம், யோகா பீரியட் ஒரு டைம் வருதுங்க சார். யோகாங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக செய்யக்கூடியது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸசைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது. இப்போ யோகானா யோகா பீரியட் வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து பத்மாசனம், அதே மாதிரி வஜ்ராசனம், சிரசாசனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா தருராசனம், அது மாதிரி ஃப்ளெக்சிபிளான வளையின்தன்மை கொண்ட எக்ஸசைஸ் மூலிமா நம்ம வந்து யோகா சொல்லித்தராங்க சார். யோகாங்கிறது ஸ்லோவாக செய்யக்கூடியது, அதே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது. இரு மனசையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்துறது யோகாங்க சார். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான், பண்ணி முடித்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 hour வந்து வார்ம் டவுன் சொல்லிட்டு எக்ஸசைஸ் இருக்குது, அந்த வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து யோகா செய்யலாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா பத்மாசனத்தில் உட்காந்தும் செய்யலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்தும் செய்யலாங்க சார். இதனால் செய்கிறதுனால அவனுடைய பிளட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது அவனுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம வார்ம் டவுன் பண்ணும் போது அது வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி அதை முடிச்சுட்டு ஒரு 1/2 hour யோகா செய்யும் போது அவனுக்கு என்ன மனசு ஃபுல்லாக ஒரு நிலை அடைஞ்சிருவான், அடையும் போது அவன் வந்து ஒரு இந்த பயம் அதெல்லாம் போயிடும். இப்போ ஸ்டேஜுக்கு போகிறான், ஒரு மைக்கை கொடுத்து பேச சொன்னான்னா அவனால் பேச முடியாது. அதே யோகா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறான், அதே மாதிரி மற்ற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறான்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால அவனுக்கு வந்து அந்த ஃபியர் வந்துருக்காது. மைக்கை கொடுக்குறாங்க, அவனுக்கு தோணதை என்ன மனசில் தோணுதோ அதை படிப்பான் சொல்லுவான், அதே மாதிரி அவன் படித்ததை வந்து நம்மகிட்ட சொல்லுவான், அது வந்து விளக்கி சொல்லுவான். அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபியர் இருக்காது. ஏன்னா இப்போ வாலிபாலில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, 25 பாயிண்ட் இருக்கிறாங்க, அப்படின்னா அவன் வந்து பயந்துகிட்டு விளையாண்டானா அந்த மேட்ச் வந்து தோத்துருவான். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும்.

0: எண்ணங்கள் வந்துடும். நம்ம தோக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும், அதே மாதிரி பாலை இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் ஆடணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் வந்துடுங்க சார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆட ஆரம்பிச்சிருவான்.
1: இப்போ நம்ம வனவாசி அரசு ஆண்கள் பள்ளியில் எந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் சொல்லித்தரீங்க?
0: முதல்ல வந்து அத்லெட்டுங்க சார். அத்லெட்டுங்கிறது தடகள போட்டி. அதில் வந்து 100 மீட்டர், 200, 400, 600, 800 அது மாதிரி ட்ராக் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் சார், பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி த்ரோ ஈவெண்ட்ல டிஸ்கஸ், ஷார்ட் புட்டு, ஜாவலின், அதே மாதிரி ஹை ஜம்ப்பு, போல் வால்ட்டு, லாங் ஜம்ப், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் தராங்க சார். கேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதன்மை கேம் வந்து பார்த்தீங்கன்னா கபடி, வாலிபாலு, பால், பேட்மிண்டன், ஹாக்கி, இது மூணுமே வந்து நம்ம ஸ்கூல் பொறுத்தவரையும் சிறந்து விளங்குதுங்க சார். நம்மளது நான் ஹாக்கியும் சரி, பால், பேட்மிண்டன், கபடி எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் போயிடுறோம். போயிட்டு அதில் பிளேஸும் பண்ணிடுறாங்க சார். முடிஞ்சளவு நாங்கள் ஸ்டேட் போகிறதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கூட ஆஃப் சீசன் ஒர்க் அவுட் போட்டு பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் சார். சம்மர் டைமில் வந்து எங்களை லீவு கூட இல்லை. காலையில் பையன் வந்து 9 மணிக்கு வந்துடுவான், வந்துட்டானா 12 மணி வரையும் அவன் விளையாண்டு தான் ஆகணும். விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவான், பண்ணிட்டு போயிடுவான். அதே மாதிரி அடுத்த நாளும் அதே மாதிரி நெசசரி டெய்லி ஆக்டிவிட்டி. சண்டே மட்டும் தான் அவங்களுக்கு நாங்கள் லீவு கொடுப்போம். அதே மாதிரி உணவு வந்து புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க சொல்லுவோம் சார். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும், அதனால புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க சொல்லுவோம் சார் பையன்களுக்கு.
1: டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் போகிறதா சொல்லிட்டீங்க. சேலம் மாவட்டம் சொல்லணுமே, வனவாசி பக்கம் சின்னப்பம்பட்டின்னு ஒரு ஊர். இன்றைக்கி சின்னப்பம்பட்டி எக்ஸ்பிரஸ் தான் டெல்லியிலேருந்து பந்து வீசிட்டுருக்கு. இங்கேயே இருக்காமல் இன்றைக்கி விளையாட்டு விழா ரொம்ப போயிடுச்சு. அரசு பள்ளி மாடம்னா வெளியிலனா வெளி மாவட்டத்துக்கு வெளி மாநிலத்துலாம் போய் சாதிக்கிறாங்க. அதனால் பின்னாடி விளையாட்டில் எதிர்காலத்தில் சிறந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. பள்ளியிலேருந்து அதை தொடங்குறீங்க சார், இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறம்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நாமெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையே, ஆனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, மாணவர்களை சாதிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வனவாசி மாணவர்களை எங்கே வெளியிலாம் கூப்பிட்டு போயிருக்கிறீங்க
0: சார்? வனவாசி மாணவர் வந்து நான் 2020 வந்து ஜாயின் பண்ணாங்க சார். 2021-22 ஸ்டேட் வந்து கூப்பிட்டு போனாங்க சார். அத்லெட்டு நானும் இன்னொரு சார் இருக்கிறேங்க சார், சேகர் சார்னு, அவரும் நானும் ஸ்டேட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் சார் அத்லெட்டு. அதேமாரி கேம் வந்து பார்த்தீங்கன்னா கேமு இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க சார். டிஸ்ட்ரிக்டில் ஹாக்கி வந்து தேர்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்காங்க சார். அதே மாதிரி பால், பேட்மிண்டன் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து 14 வந்து ரன்னர் வந்துருக்கிறாங்க சார். நாங்கள் இருக்க இப்போ கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். ஏன்னா நம்ம கிராமத்துப்புறத்துலேருந்து போகிறனால பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. பையன் வந்து விளையாண்டா படிப்பு கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம். பேசி விளையாட்டுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. விளையாட்டு வந்து அவன் விளையாடுறது ஈவினிங் ஒரு 4:30 to 6 வரையும் விளையாடுறான். படிப்புங்கிறது காலையிலேருந்து அவன் படிக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து விளையாடினால தான் அவனுக்கு அறிவு வந்து கூர்மையாகுது. அவன் வந்து ஃப்ரீயாக இருப்பான். அதை படிச்சுட்டு இருக்கிற டென்ஷனோட விளையாடுற டென்ஷன் வந்து அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கும், மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. அது விளையாண்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து போய் அவன் படித்தானா ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுனால அவனுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம் ஆகுதுங்க சார். அதனால் பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லி விளக்கி, நாங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்னு சொல்லி அவங்கக்கிட்ட அனுமதி பெற்று தான் வந்து நாங்கள் கேம் வந்து பசங்களை கூப்பிட்டு போகிறோங்க சார். நெக்ஸ்ட் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா பால், பேட்மிண்டன் திருச்சியில் நடக்குதுங்க சார். அதுக்கு கூட நாங்கள் டீமை ரெடி பண்ணி இப்போ பசங்களுக்கு பயிற்சி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க சார். ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டுறதுனால பயிற்சி ஸ்டார்ட் பண்ணல 10th நடக்கிறதுனால. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சிக்கு போகிறதுக்கு இப்போ ப்ராக்டிஸு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பசங்களை வர சொல்லியிருக்கிறாங்க சார். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக திருச்சி போனால் ஏதோ ஒரு பொசிஷன் அடிப்போம். மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் பெஸ்ட். நம்ம கோரம் நிற்கிறதோட நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறோம் தோக்கிற அடுத்த பிரச்சனை. ஆனால் நம்ம கலந்துக்கிறோம்லையும் சார், அது வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது வந்து பேரண்ட்ஸும் ஒத்துழைச்சாங்களா இன்னும் நம்ம நல்லா பண்ணலாங்க சார்.
1: தயக்கம், ஒரு போட்டியில் பங்கெடுக்கணும்னா தயக்கம், பயம், பின்னோக்கி போகிறது, பேர் கொடுக்கறதில்ல, இது முக்கிய பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே முக்கிய பிரச்சனை. எதுவுமே துணிவோடு விளையாட்டுனாவே ஒரு துணிச்சல் வீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா விளையாட்டுனாவே வீரம் தான் சொன்னால், விளையாட்டு அந்த உடற்கலையினால் ஈடுபடக்கூடிய மனதில் இந்த விளையாட்டு சூழல் வகுப்பறை சூழல் எப்படி சார் இருக்கும் உடற்கல்வியினால?
0: வகுப்பறை சூழல் வந்து 4 செவத்துக்குள்ளே நடத்துறது தான் சார். நான் மீண்டும் மீண்டும் எதுக்கு சொல்கிறேன்னா 4 செவத்துக்குள்ளார டீச்சர்ஸ் வந்து நடத்துவாங்க. அவன் பாடம் வந்து அவன் கவனிப்பாங்க சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45 நிமிஷம் நடக்குதுங்க சார். இப்போ தமிழ் எடுக்கிறாங்கன்னா தமிழ் எடுப்பாங்க, அடுத்தது மேக்ஸ், அடுத்தது சோசியல்ஸ். அப்படிங்கும் போது அவன் மனசு வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு இதாக பார்ப்பான். படிப்புனாவே கொஞ்சம் ஆர்வம்
1: இருப்பாங்க, ப்ரெஷராக இருக்கும்,
0: ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே அந்த ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணுற ஒரே இடம் எதுனா கிரவுண்டு தான். அவன் அங்கே வந்த உடனே அவனுக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி இடம். ஒரு கண்ணுக்குட்டி அம்மாட்ட இருந்து வெளியில அம்மாட்ட பால் குடிக்குது, அடுத்தது என்ன பண்றாங்க போய் கட்டுறாங்க. அது கட்டாம அந்த கண்ணுக்குட்டியை கவுத்து விட்டாங்களா, அது எப்படி துள்ளி குதிக்குங்க? அது மாதிரிதான் பையன் குதிப்பான். நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன், பையன் கிரவுண்டுக்கு வந்தாவே கண்ணுக்குட்டி ஆட்டம் துள்ளி விளையாடுவான். அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.

0: பெண்களும் சரிசமமாக விளையாட்டுத்துல ஆண்களோட மேல்நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ வனவாசி பள்ளியில் பெண்கள் மாணவ கண்மிகளோட பங்களிப்பு எப்படி இருக்குது? அவங்களும் ஆர்வத்தோடு ஈடுபடுறாங்களா
1: சார்? இப்போ வந்து பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து மாணவிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இப்போ வந்து செயல்படுறாங்க சார். கேமில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா கபடி வந்து ஸ்டேட்லாம் போயிருக்கிறாங்க, ஸ்டேட் போய் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்னா கபடி, கொக்கோ, வாலிபால் அது மாதிரி வந்து அவங்க வந்து வந்து ஜோனலப்பா வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறாங்க, டிஸ்ட்ரிக்டில் வின்னர் ரன்னர் எல்லாட்டையும் லூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து முன்ன வந்து குறைஞ்சி இருந்ததுங்க சார். இப்போ ஜோனல் நடத்தணும்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோனலுங்கிறது ரெண்டு பிளாக் சேர்ந்து ஒரு ஜோனலுங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் வராங்கன்னா பெண்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஈக்குவலாக வந்து ஒரு 600 பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க சார். அதனால் பார்த்தா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களும் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க சார். இருந்தாலும் நகரப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத்தாக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, கிராமப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை வந்து எங்களை மாதிரி உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் அதை ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சார். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியருங்கும் போது நாங்கள் வந்து 10 கேமு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சேலம் சிட்டி பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேமா அந்த கேமுக்கு உண்டான பயிற்சியாளரை போட்டு நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறாங்க சார்.
0: ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு உடற்கல்வியில் ஈடுபட்ட அந்த மாணவன் சிறந்த நிலையில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கணும் இந்த அளவில். பார்த்தபோது சேலத்துலேயே 2 மிகப்பெரிய சாமான் இருக்காங்க. ஒன்று கிரிக்கெட் வீரர் நடராஜ் சொல்கிறோம், இன்னொரு தடகளை மாரியப்பன் அவரும் சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி நட்சத்திர வீரராக ஒரு ஜொலிக்கணும்னா, எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இந்திய நாட்டுக்கு பதக்கம் வாங்கி கொடுக்கணும்னா அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி விளையாட்டில் பங்கெடுக்கணும், அவங்களை எப்படி வழி நடத்தணும் சார்?
1: சார் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் தாங்க சார். ப்ராக்டிஸ்னால் எப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30-8 வரையும் ப்ராக்டிஸ் தான், ரெகுலர் ப்ராக்டிஸு. அடுத்தது வராங்க, வீட்டில் சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்கூல் பீரியட் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போகிறாங்க. போகும்போது ஒரு 5 மணிலேருந்து 6:30 வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். அது எந்த கேமாக இருந்தாலும் சரி, அத்தலட்டு கேம்ஸ் எதாக இருந்தாலும் ரெகுலர் ப்ராக்டிஸு பண்ணனாவேங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுங்க சார். நாம் என்ன பண்ணுறோன்னா ஜோனலுங்க ஒரு மாதங்கும் போது பசங்களாம் மார்னிங் ஈவினிங் இல்லாட்டி மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி தான் செய்கிறோம். அதனால் பசங்க வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து அவங்க வந்து கேமோ சரி பர்ஃபார்மன்ஸ் அத்தலட்டாக சரி இம்ப்ரூவ் ஆகுது. ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் சார் மஸ்ட்டு. ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிக்கலாங்க சார். அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா நேச்சுராகவே ஒன்று என்னன்னா ஹெரிடிட்டிம்பாங்க சார். இப்போ வந்து நம்ம இதில் வந்து சிவப்பு அணுக்கள் வந்து அதிகமாக இருந்தால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 200 அதே மாதிரி லாங் ஜம்ப் அதெல்லாம் ஸ்பீடாக செய்யக்கூடிய கலந்துக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தால் அவன் வந்து லாங் டிஸ்டன்ஸு இப்படின்னா 600, 800, 1500 அது ஹெரிடிட்டியாக வந்து நம்ம உடம்புலேயே இருக்குங்க சார். இப்போ வந்து ஒருத்தன் ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து 100 மீட்டர் 200 லாங் ஜம்ப் அது மாதிரி கொடுக்கணும் சார். அதே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

0: வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் வந்து கொண்டு போகணும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்குது, அவனோட பிளட் எடுத்து செக் பண்ணி இவங்களுக்கு வந்து வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குது. வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்தால் அவன் வந்து மிடில் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் 200 லாங் ஜம்ப் அது மாதிரி தோண்டுவாங்க. அதே வந்து நான் வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் லாங் டிஸ்டன்ஸ் அது மாதிரி ஃபாரினில் பிரிக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அது மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம பையனோட ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி, ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பான், அவன் 100 மீட்டர் 200 கொக்கோ கபடி அது மாதிரி விளையாட வைப்பான். அதே வந்து ஒருத்தனுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஸ்லோவாக இருக்குன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800, 600, 1500, 10,000 அது மாதிரி ஈவெண்ட்டை போட்டு அவனை கொண்டு போவேன் சார். அப்படி தான் மாணவர்களோட இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சார்.
1: சார் இப்போ ஒரு மாணவன் இருக்கா சார், தேர்வுலையும் சரி விளையாட்டுலையும் சரி தோல்வி ஒரு கட்டத்தில் தோல்வியும் தோண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் பார்க்கணும் தோல்வின்றது வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், மீண்டு ஜெயிக்க முடியும். தோல்வியில் தூண்டு போய் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வரக்கூடிய மாணவர்களை எப்படி நீங்கள் தயார் பண்ணுவீங்க
0: சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் படிப்புலேயும் ஆவரேஜாக இருப்பாங்க சார், விளையாட்டுலேயும் ஆவரேஜாக இருப்பான். அவனை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விளையாட்டில் அவனுக்கு வந்து வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி தருவாங்கன்னா நல்லா ஹையாக விளையாடுவான், அவங்க கூட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுப்ப மாட்டாங்க சார். இப்போ புதுசாக ஒருத்தர் வராரா அவங்க கூட சேர்ந்து அவனை ஆக்டிவிட்டீஸ் பண்ண விடுவோம். அப்படிங்கும் போது இவன் வந்து ஒரு ஆறு மாதமாக விளையாடிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் வந்து இம்ப்ரூவ் இல்லை. ஆனால் இப்போ வந்தவன் வந்து இம்ப்ரூவ் இருக்காது, அவன் கூட சேர்ந்து செய்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இம்ப்ரூவ் ஆகும் இவனும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்திலலாம் ப்ராக்டிஸ் வந்திருப்பாங்க, அவன் என்னன்னா நல்லா ஹையாக பண்ணிகிட்டு இருப்பான், இவன் லோவாக பண்ணுவான். நம்ம புதுசாக வரவங்க கூட அவனை ஜாயின் பண்ண வச்சு அவன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்டிப்பாக வந்து விளையாட்டில் சாதிச்சிருவாங்க சார்.
1: தன்னம்பிக்கை அதிகம்
0: அதிகமாகுங்க சார்.
1: ஏன்னா உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கோம். 140 கோடி மக்கள் இருந்தாலும் அனைவரும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக ஒவ்வொருத்தையும் பார்த்து சரியாக கவனிக்கணுங்க, சரியாக நோட் பண்ணுறீங்க. சரி இப்போ பார்க்குறாங்கன்னா இடஒதுக்கீடு என்ற முறையில் நிறைய பேர் வேலை வாய்ப்பு விளையாட்டில் பெறுறாங்க, கல்லூரியில் இடம் கிடைக்கிறது அந்த மாதிரினா நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. மாணவர்களுக்கு சொல்லித்தரீங்களா சார் இடஒதுக்கீடு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விளக்குறீங்களா சார்?
0: சார் கண்டிப்பாக விளக்குறாங்க சார். காரணம் என்னென்னா எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வந்து டேக்கொண்டாவில் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு வனவாசியை சார்ந்த மாணவன் தான், டேக்கொண்டாவில் வந்து அவன் வந்து ஸ்டேட்டும் அடிச்சுக்கிறான் நேஷனல்ஸும் அடிச்சுக்கிறான் பிளேஸ் பண்ணியிருக்கிறான். அவனை வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அவனை அப்ளை பண்ண சொல்லி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல இன்ஜினியரிங் காலேஜாக அவனுக்கு கிடச்சிருக்குதுங்க சார் கோயம்புத்தூரில். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ டிஎன்பிசியில் தானே அரசு வந்து 3% வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க சார். டிஎன்பிசிக்கு எழுதியிருந்தால் அவன் வந்து 3%, இப்போ 100 பேர் எழுதுறாங்கன்னா 3 பேர் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து நேஷனல்ஸு அல்லது ஸ்டேட்டு இல்லாட்டி வெளிநாட்டுலாம் போய் விளையாடுறாங்க சார். விளையாடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மார்க் வச்சுருக்குறாங்க சார். அப்படிங்கும் போது அந்த மார்க்கை வச்சு பேசிக்கலை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி ஒரு எஸ்ஐ செலெக்ஷனா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு 2.5 மார்க், மொத்தம் 5 மார்க்குங்க சார். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 2.5 மார்க்கு, என்சிசிக்கும் என்எஸ்எஸ்க்கும் 2.5 மார்க்கு, அது மாதிரி போலீஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேவி அதே மாதிரி இராணுவத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்குதுங்க சார். ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்லேயே தனியாக எடுக்கிறாங்க, அதே மாதிரி எஸ்ஐ அதுலேயுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு தனியாக எடுக்கிறாங்க சார். ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறவங்களுக்கு இப்போ ஐஓபியில் எடுக்கிறாங்க, அது மாதிரி நிறையா இதில் வந்து ரயில்வேஸில் எடுக்கிறாங்க சார். நிறைய பேர் டிடிஆராக இருக்கிறாங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ்லாம் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிறாங்க சார். அது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார்.
1: இப்போ மாணவர்கள் வராங்க, இடைநிற்றல் மாணவர்களும் இப்போ அரிதாக தான் இருக்குது. சில மாணவர்கள் வழி தவறி போகக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களால யார் சரி பண்ண முடியும்னா ஒரு உடற்கல்வி ஆசிரியர் பங்கு அவங்கள சரி பண்ணுறது ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க. அப்படி வழி தவறி செல்லக்கூடிய மாணவர்களை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க
0: சார்? அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அவன் வந்து வழி மாதிரி செல்லவே மாட்டான் சார். காரணம் என்னென்னா அவன் காலையில் எந்திரிக்கிறான், 5:30 எந்திரிக்கிறான், காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சிடறான். முடிச்சோன்னா 6:30 கிரௌண்டில் இருப்பான், 6:30 8 மணி வரையும் அவன் கிரௌண்டில் இருப்பாங்க சார். போகிறான், குளிக்கிறான், ஸ்கூலுக்கு வரான், அதே மாதிரி ஈவினிங்கு 4:30 ஒரு 5 மணி வரையும் அவன் ஃப்ரீயாக விட்டுவாங்க சார். விட்டுட்டு 5:00 6:30 வரையும் அவன் வந்து என்ன பண்ணுறான் ப்ராக்டிஸ்க்கு வந்துடறான். அதை முடிச்சுட்டு போனோன்னா குளிப்பான், குளிச்சுட்டு சாப்பிடுவான், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படிப்பான், படிச்சுட்டு தூங்கிடுவான். இதே மாதிரி தான் அவனுக்கு வந்து வீக்லி 7 நாள்னா அவன் 6 நாள் இதே மாதிரி தான் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ரெஸ்ட்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எதனால் ரெஸ்ட்டு விட்றாங்கன்னா மசில்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்காக விடுறதுங்க சார். ஏன்னா எப்படின்னா விளையாடிட்டே இருப்பான், மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். அந்த டைமில் ஒரு நாளாச்சும் ரிலாக்ஸாக விட்டாதான் அவன் வந்து மனநிலைமையும் நல்லாயிருக்கும், மசில்ஸும் வந்து ஃப்ரீயாகும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க சார். அப்படிங்க

0: தான் அவன் வந்து வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் மலிவாரவே மாட்டான்.
1: இப்போ ஒரு 17 வயது மாணவ மாணவிகள் இருக்காங்க, அதிகப்படியான உடற்பயிற்சியில் கொடுத்து அவங்க அந்த எலும்புகள் தசைகள் இளம் பிஞ்சு பிஞ்சு போன்றது பிஞ்சு போன்ற ஒரு பாதங்கள் வைத்துக்கொண்டு ஒரு இப்போ தான் வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அவங்களுக்கு இருக்கும்போது எந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி எக்ஸசைஸ்னா சொல்ல செய்ய சொல்லி சொல்லுவீங்க
0: சார்? ஒரு 18 வயசு எப்போ இப்போ வந்து அவன் காலேஜ் போகிறான்னா அவனுக்கு வெயிட் ட்ரைனிங்லாம் கொடுப்போம். ஏன்னா வெயிட் ட்ரைனிங் வந்து கொடுத்தாதான் அவன் மசில்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் நாங்கள் என்னன்னா இப்போ ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், புல்லப்ஸு புஷ்அப்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறது, அதே மாதிரி மலைப்பகுதியில் ஓடுறது, அதே மாதிரி கடல் மண்ணில் ஓடுறது, அது மாதிரி இயற்கையாக சார்ந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணும் சார். அது செய்யறதுனால அவன் மசில்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அது ஒன்றும் சார். அதே இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அது மாதிரி குடிப்போம். வாரத்துக்கு ஒரு நாள்னா நாங்கள் வந்து சனிக்கிழமை தான் அது மாதிரி கொடுப்போங்க சார். இப்போ வந்து மலையில் வந்து கொஞ்ச நேரம் ஓட விடுறது, அதே மாதிரி கடல் சார்ந்த பகுதியோ ஆறு சார்ந்த பகுதியோ அந்த மணலில் ஓட விடுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி காலேஜ் பசங்களுக்கு அது மாதிரி இல்லை, அவங்களுக்கு வந்து வெயிட் ட்ரைனிங் கொடுப்போங்க சார். வெயிட் ட்ரைனிங் கொடுத்து அவங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஏன்னா வெயிட் ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவனோட வளர்ச்சி வந்து கம்மியாகும் சார் சின்ன பசங்களுக்கு. அது இல்லாமல் அதிக வெயிட் போட்டு செஞ்சோம்னா மசில்ஸ் வந்து டேர் ஆகுது, கிளியறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணா காலேஜ் பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி பாய்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் கொடுப்போங்க சார். அது இல்லாமல் ஒர்க் அவுட் கொடுக்கும் போது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் கொடுப்போங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலான டைமில் வந்து ஒரு மழை காலத்துலேயும் சரி ஒரு குளிர் காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒர்க் அவுட் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சார். ஏன்னா மசில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இறுகி போயிருக்கும், அந்த டைமில் கொடுத்தோம்னா மசில்ஸ் வந்து டேர் ஆகிடும். இதனால தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ரிங் பெயின் வந்து சொல்லுவாங்க, பின்னால் வந்து தொடக்கி பின்னால் இருக்க தசை வந்து லிக்கமெண்ட் வந்து கிழிஞ்சிரும். அது என்ன காரணம்னா ஒழுங்காக ஸ்டிச் பண்ணாமல் அவன் வந்து ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான், அதனால் மசில்ஸ் வந்து கிழிஞ்சிரும். அது பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி மூலிமா போயிட்டு நம்ம சரி பண்ணி ஒரு 3 மாதத்தில் ரெடி பண்ணி வந்துடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் தருவாங்க சார். இப்போ வெய்ய காலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட், குளிர் காலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட், அதே மாதிரி காத்தடிக்கிற காலம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒர்க் அவுட் தருவாங்க சார்.
1: இப்போ கோடை காலத்தில் இருக்கும், மே மாதம் ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி இருக்கும், இப்போ என்ன மாதிரி விளையாட்டு முறை
0: சார்? அது வந்து எப்படின்னா சார், இப்போ கோடை காலம்னா வெயில் காலங்க சார், அப்போத்திக்கும் போது எந்த ஒரு மேட்சுமே நடக்காதுங்க சார். ஒன்லி வந்து ஆஃப் சீசன் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க சார். அது வந்து எப்படின்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டிக்கு காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக இந்த சம்மர் டைம் எடுத்து ஃபுல் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார். அது பண்ணுறதுனால அவன் வந்து அடுத்தது இப்போ ஆஃப் சீசனு ப்ரீ சீசனு காம்படிஷன் பீரியடுன்ட்டு 3 டைப் இருக்குதுங்க சார். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் சார், ஆஃப் சீசன் தான் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணுவான். அதே ஃப்ரீ சீசன்னா சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணுவான். அதே காம்படிஷன் பீரியடில் வந்து என்ன பண்ணுவோம், நல்லா ஹெவியாக பண்ணிட்டு போய் காம்படிஷனில் கலந்துக்குவாங்க சார்.
1: உண்மையிலே 1.5 மணி நேரம் போனதே தெரியல, பல தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க. சரி சார், இவ்வளோ நேரம் மிக அழகாக உடற்கல்வியில் அவசியம் என்ன, மாணவர்கள் எப்படி பங்கெடுத்துகிறாங்க, தவறி போன மாணவர்களை எப்படி மீட்டெடுக்கிறீங்க, அவர்கள் எதிர்கால வாழ்வுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் மிக அழகாக சொன்னீங்க. பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார், மனமார்ந்த நன்றிகள் சார்.
0: நன்றிங்க சார்.

0: இதுவரை களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பரணி அவருடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
2: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம்.
0: இன்னும் சில நாடுகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்புக்கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 பாம்புக்கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார்.

0: செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,550 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக $800 கோடி செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,550 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செண்பகம், செண்பகம், எங்க இருக்கிற?
2: என்னங்க, எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க? வீட்டுல தானே இருக்கேன், எதுக்கு அத்தனை டைம் கூப்பிட்டு இருக்கீங்க?
1: நேத்தே சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். எங்க ஆபீஸ் மூலமா குடும்பத்தோட எல்லாத்தையும் டூர் கூட்டு போறாங்கன்னு சொன்னாங்கம்மா. அதான் டூர் போலான்ட்டு பிள்ளைங்கெல்லாம் கூட்டிகிட்டு ரெடியாவு, எல்லாம் கிளம்பலாம்.
2: என்னது டூர் போறோமா?
1: சரி சரி, ரொம்ப இது பண்ணாத, பிள்ளைங்கெல்லாம் கூப்பிடு.
2: பிள்ளைங்களா, வாங்க, உங்க அப்பா நம்ம எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போறாராம்.
3: அம்மா, டூருக்கு போறீங்களா? ஜாலி ஜாலி ஜாலி.
1: பஸ் வந்துருச்சு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பத்திரமா பஸ் ஏறுமா? பஸ் ஏறி நடு சீட்ல போய் உட்காருங்க.
2: பசங்களா, பார்த்து பத்திரமா உட்காருங்கடா.
3: சரிமா.

0: என்னங்க, பஸ் போய்கிட்டே இருக்கு, நாம போக வேண்டிய இடம் இன்னும் வரவே இல்லையா?
1: ஆ, நாம சொன்ன இடம் வந்துருச்சு. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பத்திரமா இறங்குமா? டேய், பாத்து பத்திரமா இறங்குடா குட்டி.
0: பசங்களா, எங்க வாங்க, எல்லாரும் முதல்ல போய் அந்த பூங்காவை முதல்ல பாத்துட்டு வந்துடலாமா?
1: சரி சரி, இந்த முதல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல் இதெல்லாம் பசங்களை கூட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நான் போய் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: சரிங்க சரிங்க, சீக்கிரமா போயிட்டு வாங்க.
1: எல்லாரும் வாங்க, சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு வா செண்பகம், சாப்பிடுவோம். பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடு.
0: உடனே உட்காந்துடலாமா சாப்பிடறதுக்கு? முதல்ல வாங்க, எல்லாரும் போய் கைய கழுவிட்டு வந்துருவோம்.
1: மெதுவாடா, மெதுவா வந்து உட்காருங்க, சாப்பாட்டை எடுத்து கொடுமா செம்பகம்.
0: ஆஹா, இந்த சாப்பாடு எங்கெங்க வாங்கினீங்க? நல்லா டேஸ்டா இருக்குங்க.
1: என்னைக்காவது டேஸ்டா சாப்பாடு வச்சிருந்தா தானே அதனுடைய அருமை தெரியும். வெளியில வாங்கி சாப்பிட்டா டேஸ்டா தான் தெரியும்.
0: ஏன், நான் நல்லா சமைக்கிறது இல்லையா?
1: நல்லா சமைச்சிட்டாலும்.
0: சரி பசங்களா, சாப்பிட்ட அந்த கவரெல்லாம் கொடுங்க. அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஓரமா போட்டுட்டு வந்துடுறேன்.
1: செண்பகம், செண்பகம், என்ன பண்ற நீ?
0: என்னங்க, நான் என்ன பண்ண?
1: இந்த மாதிரி குப்பைகளை இப்படி போட்டு போனா எப்படி? இந்த மாதிரி போட்டா அங்கேயும் எங்கேயும் அசிங்கமா இல்லையா? பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க எல்லாம் அடிச்சுட்டு போய் தண்ணி எல்லாம் விழுவாதா?
0: அப்படி விழுந்தா நமக்கு என்னங்க? ஏதோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி என்னைய மட்டும் சொல்றீங்க?
1: அப்படி இல்ல செண்பகம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்களை நாம இல்ல யாருமே இப்படி போடக்கூடாது. அதுக்குன்னு வச்சிருக்கிற மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலையும் மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டியிலையும் போடணும். அங்கங்க போட்டு போயிட்டா இது அடிச்சுட்டு போய் நீர்நிலைகள் எல்லாம் கலக்குது. அப்படி கலக்கும் போது அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் இத சாப்பிட்டுட்டு இறக்க கூட செய்யுது. இந்த மாதிரி செய்யறது முறையா?
0: சரிங்க, நாம மட்டும் இந்த மாதிரி கரெக்டா செஞ்சா சரியாயிட போகுதா என்ன?
1: ஒவ்வொருத்தரும் நாம இப்படி நினைக்கிறதுனாலதான் எந்த விஷயத்தையும் நாம யாரும் கண்டுக்கிறது இல்ல. நாம கரெக்டா இருந்தாதான் எல்லோரும் கரெக்டா இருப்பாங்க. உன்னை நீ சரி செய்துக்குள் உலகம் தானாக சரியாகிவிடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த விஷயத்தங்களை நாம தான் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுமா? அப்பதான் நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க.
0: சரிங்க சரிங்க, இனிமேல் அந்த தவறை பண்ண மாட்டேங்க. சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம்.
1: சரி சரி, குழந்தைங்கலாம் கூட்டிக்கா செண்பகம், கிளம்பலாம்.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5.

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அறிவிப்புகள். முதலாவதாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8வகுப்பு 10வகுப்பு +1 +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம் மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள் ளோர் 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான கல்வி தொகுதி 10வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், பெற்றவர்கள், மேல்நிலை கல்வி 12வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரிகள் என அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டுகள் பதிவு செய்திருக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீர்கள் என்றால் பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு ST SC பிரிவினருக்கு 45 வயதும் மற்றவர்களுக்கு 40 வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு குடும்ப வருமானம் ₹72,000 இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டு வருமான வரம்பில்லை. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்றால், அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள் அல்லது இதற்கு முன் இருந்தவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம் போன்ற பட்டப்பிரிவுகளில் பயின்றவர்கள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது. இதற்கான விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆகும். விண்ணப்பிக்க கடைசி வருகின்ற மாதம் 25ஆம் தேதி ஆகும். மேலும் இதற்கான சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற August 28ஆம் தேதி ஆகும். எனவே தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள், முன்மொழி படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் சிட்டா ஆகியன ஆகும். பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம். UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு September 6ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ₹7,500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப் பணிகள்

0: பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீடு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆகும். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
5: 1800-425-0111.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
5: 9498-34-5350.

0: அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். நேரம் 1:10, நாம் இணையவிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என் அன்பான நேயர்களே, இன்னைக்கு மதியம் 1:10 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். இப்போ எல்லாரும் நிறைய அங்கங்கே திருவிழா நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நீங்கள் விருப்பப்பட்ட பாடலாம் கேட்டு ரசிச்சிட்ருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் கடிதம் மூலமாக நம்ம பண்பலைக்கு எழுதியிருப்பீங்க இல்லையா. அந்த பாடலை நீங்கள் கேட்கும்போது இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த சந்தோஷம் கேட்குற மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு அஞ்சல் அட்டையை எடுங்க, உங்களுக்கு பிடித்த படம் பாடல் உங்கள் ஊர் உங்கள் பெயர் எழுதி நம் நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் தருமபுரி பண்பலை 102.5 அதியமன்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தாலுக்கா தருமபுரி அப்படின்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம் பண்பலைக்கு பாடலை கேட்டிருக்கிற அந்த அன்பான நேயர் யாருன்னா, சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் அவங்க கேட்டிருக்காங்க. சண்டி வீரன் படத்திலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: விவாகா சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் கடிதம் மூலம் கானங்களை கேட்டு ரசிக்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அன்பான நேயர்களை, அடுத்ததா நம்ம கிட்ட பாடலை கேட்டிருக்கிறாங்க. நாமக்கல்ல இருந்து மங்களாபுரம் கா ராஜசேகர் கேட்டிருக்கிறாரு. வைரமுத்து வரிகளில் தேவா, இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் குரலில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ்.

0: Autonomous
1: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: The Cauvery Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அந்த அன்பான நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிகரன் குரலில் கேட்டிருக்கிறாரு. சேலம் கருப்பூர்லேருந்து சூர்யா அவங்க கேட்டிருக்காங்க. வானத்து போல படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

கடுப்பன்பலை 103.7. என்ன நேயர்களே, அடுத்ததாக நம்ம விருப்பப்பாடலை கேட்டிருக்காங்க. அந்த அன்பான நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிகரன் குரலில் கேட்டிருக்கிறாரு. சேலம் கருப்பூர்லேருந்து சூர்யா அவங்க கேட்டிருக்காங்க, வானத்தை போல படத்திலிருந்து. கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

0: எனது வணக்கங்கள். நான் வந்து மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். உடம்பு தான் வந்து மிக முக்கியமான ஒரு ஆயுதம். நமக்கு உடலை வந்து சிறு வயதிலிருந்தே பேணி பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். நான் வந்து 45-50 வயசு வரைக்கும் ஜாலியாக குடிச்சிட்டு சிகரெட் போட்டுக்கிட்டு இருப்பேன். 50 வயசுக்கு மேலே நான் நல்லா மாறிக்கிறேன்னா அந்த உடல் வந்து ஒத்துழைக்காது. அதனால் தயவுசெய்து ஆரம்பத்திலிருந்தே உடம்பை பாதுகாத்து பேணிக்கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிஜிஆர் மருத்துவமனையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 65 வயது மகிதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து ஒருத்தர் கடுமையான வயிற்று வலின்னு வர்றாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிபியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப வந்து வயிற்று வலி, அவரால் தாங்கவே முடியல, படுக்க கூட முடியல, அந்தளவுக்கு கடுமையான வயிற்று வலி. அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே கேட்குறோம், என்னங்க எப்போலேருந்து வயிற்று வலி வருது, என்ன ஏதுன்னு கேட்டாக்க 2 நாளாகவே வயிற்று வலி இருக்குது, அங்கே லோக்கலில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணினதில் வயிற்றில் வந்து குடலில் வந்து ஓட்டை உழுந்து உள்ள வயிற்றில் வந்து கடுமையான சீவு வந்து பரவி இருக்குன்றத நாங்கள் ஸ்கேனில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து கடுமையான சீவு பரவி இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா 2 விஷயம், ஒன்று ஏதாவது அல்சர் இருக்குது கண்டுக்காத இருந்து அதில் வந்து ஓட்டை உளுந்து சீ வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம், காமனாக தான். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வலி, கைகால் வலிக்கெல்லாம் வந்து இந்த நிறைய வந்து லோக்கலில் வயிற்று வலி மாத்திரை வாங்கி போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது வந்து அல்சர் இருக்கும், அதை கண்டுக்காத செய்யாத அதில் ஓட்டை உழுந்துடும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இப்போ ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 15 வருட காலங்களுக்கெல்லாம் முந்தியெல்லாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 1-2 பேருக்கு இந்த மாதிரி வந்து குடலில் வந்து ஓட்டை உழுந்து நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, மாதத்துக்கு 1 கூட அந்த மாதிரி வர்றதில்ல. ஏன்னாக்கா வந்து இப்போல்லாம் கடையிலேயே வந்து இந்த நிறைய அல்சர் மாத்திரை கிடச்சிருது. வயிறு கொஞ்சம் எரிச்சிலிருந்து செஞ்சு பண்ணால் கூட பக்கத்துலேயே போய் அல்சர் மாத்திரைன்னு ஒன்று வாங்கி போட்டுடுறாங்க. அதனால் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ மிகவும் குறைந்ததாக தான் நான் பார்க்குறேன். 2வது பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த டைஃபாய்டு காய்ச்சல், காய்ச்சல் வந்து ஒரு 3-4 நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வயிற்று வலி வந்துடும். இந்த டைஃபாய்டு காய்ச்சலில் வந்து வரக்கூடிய ஓட்டைகள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறுகுடலில் தான் வரும். மாத்திரை ஜாஸ்தியாக போட்டு இல்லை அல்சர் கண்டுக்காத விட்டு விழுற ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இறப்பையில் வரும். இது ரெண்டுமே இல்லாத செய்யாத பண்ணாத இவருக்கு வித்தியாசமாக வந்து பெருங்குடலில் வந்து ஓட்டை உளுந்து அதுலேருந்து வந்து சீவு மலம்லாம் வெளியே கசிஞ்சிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த பெருங்குடலில் ஓட்டை உள்ளுறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஒன்று ஏதாவது வயிற்றில் அடிபட்டுருக்கணும், இல்லை அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் கட்டி மாதிரி இருந்து அது கண்டுக்காது விட்டு அந்த கேன்சர் கட்டியிலிருந்து ஓட்டை உளுந்துறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகம். இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பெருங்குடலிருந்து ஓட்டை உளுந்து உள்ளே வந்து சீவு மலம்லாம் கசியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறோம், இந்த மாதிரி வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டிங்களா, ஏதாவது அடிபட்டுதா, இல்லை வயிற்றில் யாராவது குத்துனாங்களா, இல்லை வண்டியில் போய் இது விழுந்துட்டிங்களா, எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து எதுவுமே இல்லை, திடீர்னு தான் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட திரும்ப திரும்ப சொன்னார். சரி என்ன காரணம்னு தெரியல, எப்படியா இருந்தாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே போய் கண்டிப்பாக அந்த சீவு மலத்தெல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும், எல்லாம் உயிருக்கு ஆபத்தான நிலமையில் போய் முடிஞ்சிடுவார். வரும்போதே வந்து பிபியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுவே ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி தான். அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட பேஷண்ட்டுக்கிட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சால் கூட மயக்கம் தெளியறதுலாம் வந்து சிக்கல் வரும், மயக்கம் தெளியாத வந்து மெஷினில் கூட 2-3 நாள் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றத அவங்கக்கிட்ட தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்போ பேஷண்ட் அட்டண்டரும் வந்து ரொம்ப நல்ல டைப்பு, அவங்க நாங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் படம் போட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கன்சர்ன் வாங்கிட்டு ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி உள்ளே போய் வந்து பார்த்தா மிகவும் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் இருந்தது. அது என்னன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவரும்

0: இந்த அக்கறை கொண்டது சவுபால்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 1:36. நேர்களை கடிதம் மூலம் அடுத்த பாடலை கேட்டிருக்கோம். அந்த அன்பான நேரியார்னா என்ஆர் முத்துமல்லிகா கேட்டிருக்காங்க. நார்த்தம்பட்டியிலிருந்து காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் மூலம் பாடலை கேட்டிருக்கிற அடுத்த அந்த அன்பான நேயர் யார்னா, கோட்டையூர் பகுதியிலிருந்து ஆர் மாதம்மாள் கேட்டிருக்காங்க. பாகப்பிரிவினை படத்திலிருந்து நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.
1: ஏன் பிறந்தாய் மகள்?

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருவரை நாம் இணைந்திருந்தோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. கடிதம் எழுதி கொண்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். இதுவரை நான் உங்களுடன் இணைந்திருந்தேன் சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்

0: விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கூறினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானுஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
1: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முக பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்பி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:00.

இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்று பகல் 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சேவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், மாலை 5 மணிக்கு மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, மாலை 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த கே காந்தி அவருடன் நேர்முகம். இன்று 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. இன்று 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்று 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பகுதிகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மதியம் நேரம் பிற்பகல் 2 மணி. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10

0: மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: என்னைக்கு தான் நம்ம பேச்சை கேட்டிருக்காங்க? சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
3: இப்போ வள்ளி, என்ன உனக்கு நீயே பேசிக்கிட்டு போற?
2: நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லைனா இப்படி தான் நடக்கும் செல்வி.
3: ஏன், உன் வார்த்தையை யாரு மதிக்கல?
2: வேற யாரு, என் மச்சான் தான்.
3: சும்மாவாச்சும் ஆறுமுகத்து மேல பழிய போடாத. அந்த தம்பி எந்த செயலையும் ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சு செய்யறாள்.
2: யோசிச்சு என்ன பையனு, எந்த செயலா இருந்தாலும் நம்மால செய்ய முடியுமான்னு நினைக்கணும்ல.
3: அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா?
2: செல்வி, நாங்கள் இப்போ முழுக்க முழுக்க இயற்கை எரு, இயற்கை பூச்சி விரட்டின்னு கழனியில் இயற்கை விவசாயம் தானே செஞ்சுக்கிட்டு வரோம்.
3: அதுதான் தெரியுமே.
2: கழனியில் அறுப்பு முடிஞ்சதும் அடுத்த பயிராக பாரம்பரிய நெல் போடலாம்னு முடிவு செஞ்சுருக்காரு.
3: இது நல்ல முடிவு தானே?
2: முடிவு கேட்க நல்லதான் இருக்குது, ஆனால் அதுக்கான சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிறவும் முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கோம்ல.
3: வள்ளி, உங்க மச்சான் தெளிவாத்தான் முடிவெடுத்திருக்காரு, நீ தான் குழப்பத்துல இருக்க.
2: நானா?
3: ஆமா வள்ளி, அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. நீ முத இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
4: அங்கக வேளாண்மை முக்கியமாக வந்து எதனாலெல்லாம் நம்ம செய்யணும், அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் சுற்றுப்புற சூழல் பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கு முக்கியமாக உதவி செய்து, விளைவிக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஊட்டச்சத்து மிக்கதாகவும் தரமானதாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுகிறது. பூச்சி நோய் தாக்குதலை வந்து தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இதை மாதிரிலாம் நம்ம இயற்கை விவசாயம் அல்ல அங்கக பொருட்களை கொண்டு நம்ம அங்கக வேளாண்மை முறை பின்பற்றும் போது நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இன்றைய காலகட்டங்களில் வந்து அங்கக வேளாண்மை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகின்றது. இப்போ இதில் வந்து பாரம்பரிய ரகங்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, நெல் இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு பயிராகும். அதில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயிர் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. பசுமை புரட்சிங்கிறது ஒரு இன்றியமையாததாக இருந்தது. அதற்காக வந்து பார்த்தோம்னா உயர் விளைச்சல் ரகங்களை வந்து பயிர் இனப்பெருக்கத்தின் மூலமாக ஆராய்ச்சிகளின் வாயிலாக அறிமுகப்படுத்தியும், அதுக்கப்புறமா புதிய புதிய ரகங்களை கண்டுபிடிச்சும் நிறைய வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுனால வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய நெல் ரகங்களை வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயிரிட்டாங்க. இதனால வந்து அவங்களுக்கு நிறைய மகசூல் பண்புகள் அதிகரித்து அதனால வந்து உற்பத்தி வந்து அதிகரித்தது. உயர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகையோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம இந்த உயர் விளைச்சல் ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தினோம். இப்போ ஆனால் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே ஒரு 1000 கணக்கான நெல் ரகங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்தது. ஆனால் அதோட சாகுபடி பரப்பளவு வந்து பெரிதளவில் குறைந்து போயிட்டது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து குறைந்த இடத்துல மட்டும்தான் சாகுபடி செஞ்சு வராங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கன்சூமர் அவேர்னஸ்னால வந்து விவசாயிகள் வந்து திரும்பவும் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா, இது வந்து எல்லா பருவத்துக்குமே ஏற்ற வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக அதிகப்படியான ஏரியாவில் சாகுபடி செய்கிறது வந்து சம்பா பருவம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குறுவை, கார், அப்புறம் வந்து நவரை பருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சம்பா பருவத்தில் வந்து முக்கியமாக வந்து மத்திய கால ரகங்கள் அல்லது நீண்டகால ரகங்கள் பண்ணுவாங்க. கார் பருவத்திலையும் குறுவை பருவத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்கள் வந்து விவசாயிகள் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லையும் அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பயிரிடப்படக்கூடிய வகையில் வேற வேற வந்து உங்களுக்கு நாட்கள் நீண்ட நாட்கள் நெல் ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி குறுகிய கால நெல் ரகங்கள் இருக்குது, மத்திய கால நெல் ரகங்கள் இருக்குது. அதை வந்து விவசாயிகள் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நெல் ரகங்களை தேர்வு செய்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து பயிரிடணும். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இந்த ஒளி அளவு அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து சில நேரம் வந்து பூக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆற்றல் வாய்ந்தது ஃபோட்டோஸ்

சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்கான ஒளி அளவு குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது தான் அது பூத்து அதுக்கான வந்து அறுவடைக்கு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். இல்லாட்டினா அது வந்து அப்படியே பூக்காமலே அந்த இது வந்து நெல் வந்து அப்படி அந்த அது மாதிரியே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுக்கனால விவசாயிகள் வந்து அந்த காலகட்டங்களுக்கு என்ன ரகங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க தேர்வு செய்து அதை வந்து சாகுபடி செய்யணும். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தோன்னு சொன்னாக்கன்னா நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இந்த குறுகிய கால நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஒரு பூங்கார் சித்திரைக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருவத்தையும் சேர்த்தே வந்து அதில் வந்து இணைத்து காரண பெயர்களாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மத்திய கால நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கன்னா சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பா பருவத்தில் சாகுபடி செய்யலாம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இதெல்லாம் வந்து நீண்ட கால வயதுடையதாகவும் இருக்குது. இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம சம்பா பருவத்தில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யலாம். இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், இது வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த நெல் ரகங்களில் வந்து முக்கியமானதாக வந்து கருதப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி போன்ற நெல் ரகங்கள் வந்து பெரிதும் விரும்பப்படுறதுனால இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வலிமை மற்றும் உடல் எடை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுனால இளைஞர்களுக்கு வந்து வந்து பரிந்துரைக்கப்படுற ஒரு ரகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னாக்கா வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி, செரிமானத்தை அதிகரிக்கும் சக்தி, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை உயர்த்தல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதிக புரதச்சத்து இருக்குது, ஆற்றல் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, இது மாதிரி நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. 150 நாள் 60 நாளில் வரக்கூடியது சம்பா பருவத்தில் வந்து சாகுபடி செய்யலாம். கருப்பு கவுனி பார்த்தோம்னாக்கா இந்த சிவகங்கை மாவட்டத்தை வந்து ஒரு பிறப்பிடமாக கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 150 நாள்லேருந்து 70 நாளில் வரக்கூடியது. இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து சர்க்கரை உயர்த்தல் குறியீடு வந்து குறைந்த அளவில் இருக்குது, அதிக புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, துத்தநாதக சத்து இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா குள்ளக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் சொல்லலாம். இது வந்து கார் பருவம் குறுவை பருவத்துக்கு சாகுபடி செய்யற்ற குறுகிய கால வயதுடைய ரகம். இதில் வந்து துத்தநாக சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குகிற ஆற்றல் இருக்குது, உடலுக்கு வந்து புத்துணர்வும் வலிவும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நெல் ரகங்கள் வந்து சொல்லலாம். கருங்குருவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நெல் ரகத்தில் பார்த்தோம்னாக்கா ஆயுர்வேத மருத்துவர்களில் வந்து யானைக்கால் நோய்க்கே இதை வந்து ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து சர்க்கரை உயர்த்தல் குறியீடு கம்மி இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. நவரா இந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதச்சத்து, கொழுப்பு சத்து, பொட்டாசியம் சத்து இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ஏற்ற ஒரு நெல் ரகமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பூங்கார், காட்டியானம், ஆற்காடு கிச்சிலி, கூம்பாளை, கருடன் சம்பா, இலுப்பை பூ சம்பா, இப்படி எண்ணற்ற ரகங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு சிறப்பான பண்புகள் இருக்குது. இந்த காட்டியானம் அப்படிங்கிற நெல் ரகம் பார்த்தீங்கன்னாக்கா 180 நாள் வரக்கூடியது, புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும், இருதய நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய வந்து ஆற்றலும் வந்து இருக்கிறதாக வந்து பதிவு செய்திருக்காங்க. அதே மாதிரி 60ஆம் குருவை பூங்கார் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதே மாதிரி பயன்படுத்தலாம், நல்லா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள்லேயே நிறைய ரகங்கள் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. இதுலேயும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வறட்சி வெள்ள பாதிப்பெல்லாம் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ரகங்களை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சி பாதிப்பு வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்படும்னு சொன்னாக்கன்னா நேரடியாக நெல் விவசாயம் செய்யக்கூடிய மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம், சிவகங்கை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி பகுதிகளையும், புதுக்கோட்டை மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு செய்வாங்க. இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு மானாவாரி விவசாயம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலலாம் வந்து அதிகப்படியான வறட்சி பாதிப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நெல் ரகங்களில் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னா புழுதிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருமனான சிவப்பு அரிசி உடையது, மானாவரியில் நேரடி விதைப்புக்கு ஒரு ஏற்ற ரகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில எல்லாம் புழுதியிலே விதைக்கிறதுனால தான் இது வந்து புழுதிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ரகமாக இருக்குது. இதை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நொறுங்கன், 110, கல்லுருண்டைக்கார், சித்திரைக்கார் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால, இது முக்கியமாக வறட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளெல்லாம் ஒரு குறுகிய கால வயதுடைய ஒரு பாரம்பரிய ரகங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து முக்கியமாக இவங்க வந்து வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்து அந்த நேரத்தில் நேரடி விதைப்பு செய்வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால ரகங்களாக இருந்ததுனாக்கா ஒரு வறட்சி பாதிப்பை தாங்கி வர முடியாது. அதனால் குறுகிய கால ரகங்களாக இருந்தால் எளிதில் வந்து அந்த வறட்சி பாதிப்பை தாங்கி உங்களுக்கு ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் இது நிறைய குறுகிய கால

0: பாரம்பரிய நெல் ரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வறட்சி பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்திருக்காங்க. இதில் என்னென்னா எல்லாத்துலேயுமே இந்த வறட்சி பாதிப்பு இருக்கக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் அமைப்பு வந்து முக்கியமாக பார்க்கலாம். வேர் அமைப்பு வந்து உண்டு உங்களுக்கு யூஸ்வலாகவே நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-30 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து அந்த வேர் அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஆழம் போகக்கூடிய வேர் அமைப்பு, அதிக பரப்பளவில் இருக்கக்கூடிய வேர் அமைப்பு இருக்கிறதுனால எளிதில் ஆழத்தில் தண்ணீர் இருந்தாலும் அதை எடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் பயிருக்கு கொடுக்குற வகையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெல் ரகமாக இருக்கிறதுனால இதில் வறட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் வந்து பயன்படுத்த இது பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வைக்கோலும் வந்து உங்களுக்கு தரமானதாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தாள் வந்து நீளம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வைக்கோல் வந்து கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கலர் ஒரு பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. காலா நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம், அதே மாதிரி கலர்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் ஒரு பாதிப்பை தாங்கி வளர்னாலேயே அது வந்து கலர்பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 நாளில் வந்து உங்களுக்கு நவரை பருவத்தில் வந்து சாகுபடி செய்யலாம். அதிக தண்ணீர் தேக்கம் இருந்ததுன்னா அதுக்கு தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரவை பாண்டி, பிச்சாவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகங்கள்லாம் வந்து இருக்குது. இது வந்து இந்த வெள்ள பாதிப்பையே வந்து தாங்கி வளரக்கூடிய, அது மாதிரி காட்டியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகமும் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் வந்து அதிக உயரம் வரும், அதாவது 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்னாக்க கூட அதை கூட வந்து உங்களுக்கு ஒரு 15-30 நாள் வரைக்கும் தாங்கி அதுக்கப்புறமா ஒரு மகசூல் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நெல் ரகங்களாக இது வந்தெல்லாம் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து உயர்தர உணவு வகைகள் செய்வதற்கும் வந்து ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களும் இருக்குது. நமக்கே நல்லா தெரியும் இந்த சீரக சம்பா, ஆற்காடு கிச்சிலி சம்பா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நெல் ரகங்கள் நம்ம கேட்டிருப்போம். இதில் வந்து நம்ம வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நல்ல நெல் ரகங்களும் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இன்னுமே நம்ம வந்து பிரியாணி போன்ற உணவு வகைகளுக்கு சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, தங்க சம்பா, அந்த மாதிரி வந்து தூய மல்லி போன்ற ரகங்களை வந்து இன்னுமே நம்ம வந்து விரும்பி சாகுபடி செய்கிறோம். இதில் சீரக சம்பா வந்து அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது வந்து 125-130 நாளில் சாகுபடி செய்யலாம். மிகச்சன்ன அரிசி இருக்கும், நல்ல ஒரு வாசனை பண்பும் இருக்கிறதுனால இது உயர்தன உணவு வகைகளுக்கு வந்து இந்த சீரக சம்பா பரிந்துரைக்கப்படுது. இதில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்களும் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கலருவர் பாதிப்பு, களிமண் பாங்கானது, வறட்சி தாங்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே இந்த சீரக சம்பாவில் இருக்குது. அந்த மாதிரி தூய மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொன்னாலே இது நல்ல நல்ல வெள்ள நிறத்தில் மல்லிகை பூ மாதிரி நல்ல வெள்ளை வெளியே
1: பாரம்பரியமாக கொண்ட ஒரு ரகம் இதுவும் வந்து பாரம்பரிய நெல் ரகம் தான். இதில் வந்து 180 நாளில் வரும். இதில் ஒரு வாசனை பண்பு சிறப்பாக இருக்கிறதுனால உலக அளவில் பல நாடுகளில் இந்த பாசுமதிக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு பாரம்பரிய ரகங்கள். இதில் வந்து இன்னும் உயர் விளைச்சல் ரகங்களும் பாசுமதியில் வந்து நிறைய வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா காலா நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம், இதுவும் வாசனை உடைய ஒரு சன்ன ரகமான அரிசியாக இருக்குது. இமாலய மலைத்தொடர் பகுதிகளை வந்து இது வளர்க்கக்கூடியது. மகாராஷ்டிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பே மோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு ரகம். மராட்டிய மன்னர்களே வந்து பிரபலமாக உட்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட இதில் குறிப்புகள்லேருந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு உயர்தர உணவு வகைகளுக்கு ஏற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. அது மாதிரி பூச்சி நோய் பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் இருக்கா, முக்கியமாக வந்து நெல்லை தாக்கக்கூடிய குருத்து பூச்சி, கதிர்னாவாய் பூச்சி, இலை கருகல் நோய், இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமாக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிமடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புகையான் மற்றும் கதிர்னாவாய் பூச்சியோட தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக வந்து நீலன் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம். குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக வந்து நொறுங்கன், கல்லுருண்டைக்கார் போன்ற நெல் ரகங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய நெல் ரகங்கள் வந்து இந்த மாதிரி பூச்சி நோய் பாதிப்பையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அதனால தான் வந்து ஆராய்ச்சி பணிகள்லையும் கூட வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களும் கூட இந்த சிறந்த மருத்துவ பண்புகள் மற்றும் பூச்சி நோய் பாதிப்பு, அதே மாதிரி வந்து வறட்சி போன்ற வெள்ளம் பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களில் அதில் இருக்கக்கூடிய உயர் பண்புகளை வந்து உட்புகுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து கண்டறியக்கூடிய ஆராய்ச்சி பணிகளும் வந்து நம்ம மேற்கொண்டு வருகிறோம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நம்ம அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்படுத்தினா அதனால் வந்து மகசூல் மேம்படுத்தப்படுமானா கிடையாது. ஏன்னா இதில் வந்து அதுக்கான ஆற்றல் வந்து கிடையாது. நிறைய வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது இதில் வந்து அதிக வளர்ச்சி

0: ஏற்பட்டு சாய்ந்து போகக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குமே தவிர இதில் வந்து மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கூட வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கை சார்ந்த எரு, மக்கிய தொழு உரம், பசுந்தாள் உரங்கள் இதை மாதிரி பயன்படுத்தி பலதானிய பயிர்களை வந்து இட்டு மடக்கி உழுதல், இந்த மாதிரி நம்ம வந்து உயிர் உரங்கள், மண்புழு உரங்கள்லாம் பயன்படுத்தி அடியுரமாக பயன்படுத்தலாம். உயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். திருந்திய நெல் சாகுபடி முறை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். பஞ்சகாவியா, தசகாவியா, மீனமிலம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை இடுபொருட்களையும் வந்து நம்ம பயன்படுத்தினாலே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நல்ல விளைச்சல் தன்மை வரும். இந்த சாயாத தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய உரங்கள் போட்டாலும் கண்டிப்பாக சாய்ந்து போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா நிறைய உயரமாக வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற வகையில் இருக்கிறது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள். மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா, பாரம்பரிய நெல் ரகங்களோட தனித்தன்மைய அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே. அதோட இயற்கை முறையில இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுறது எம்பிட்டு அவசியம்னும் புரிய வச்சுட்டாங்களே.
1: நமக்கு தேவையான மருத்துவ குணங்களும் காலத்துக்கு ஏத்த பண்புகளும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நிரம்ப இருக்கு பாத்தியா.
2: ஆமா செல்வி, இப்ப எனக்கு இருந்த குழப்பமெல்லாம் போய் நான் தான் தெளிவாயிட்டனே.
1: அப்படின்னா
2: மச்சான் நல்லா யோசிச்சுதான் பாரம்பரிய நெல் பயிரிட முடிவெடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: தென்னை பயிர் பாதுகாப்பில் உயிர் எதிர்கொல்லிகளின் பங்கு. இன்றைய வேளாண்மையில் ரசாயன, பூச்சி மற்றும் பூசணக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு பூச்சிகள் மற்றும் நோய் காரணிகளின் எதிர்ப்பு சக்தி தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது. அத்துடன் உணவுப் பொருட்களில், குறிப்பாக தானிய பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ரசாயன மருந்துகளின் எஞ்சிய நச்சு தங்கி உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. ஆனால் உயிர் எதிர்கொல்லிகளை பயன்படுத்துவதால் அத்தகைய சூழ்நிலை சீர்கேடு ஏற்படுவதில்லை. ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மையில் உயிர் எதிர்கொல்லிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உயிரியல் முறை நோய் மேலாண்மை என்பது உயிருள்ள

நுண்ணுயிர்களை கொண்டு நோய் காரணிகளை அழித்து பயிர்களை பாதுகாப்பதாகும். இவை மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. இவற்றுள் பூசணங்களும் பாக்டீரியாக்களும் அடங்கும். பாக்டீரியா மற்றும் பூஞ்சான வகையை சார்ந்த பேசிலஸ் செப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஆகியவை அதிக அளவில் உயிர் எதிர்கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நடைமுறை விவசாயத்தில் பயிர்களின் வேர், இலை மற்றும் மண் மூலமாக பரவும் நோய்கள் பெரும் பாதிப்பை உண்டாக்குகின்றன. விவசாயிகளுக்கு நோய்கள் பற்றிய முழுமையான தெளிவு இல்லாததால் சரியான நோய் தடுப்பான்களை பயன்படுத்தாமல் பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி குறைந்த முளைப்பு, குறைந்த வளர்ச்சி, நோய் தாக்கிய நாற்றுகள் மற்றும் குறைந்த விளைச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நோய் தாக்குதல் அதிகம் ஏற்படும் சூழ்நிலையில் பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு முழுமையாக பயிர் இழப்பு ஏற்படுகின்றன. ரசாயன பூஞ்சான கொல்லிகளை விட இந்த நுண்ணுயிர் நோய் தடுப்பான்களை கொண்டு நிவர்த்தி செய்யலாம். தென்னையில் குருத்தழுகல், அடித்தண்டழுகல், சாறுவடிதல், இலைக்கருகல், சாம்பல் இலைப்புள்ளி, கேரளா வேர்வாடல் நோய் மற்றும் இலை அழுகல் ஆகியவை முக்கியமாக தோன்றக்கூடிய நோய்களாகும். இதனால் விளைச்சல் இழப்பு பெரிதும் ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நோய்களிலிருந்து தென்னையை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகையால் உயிர் எதிர்கொல்லிகளான பேசிலஸ் செப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஆகியவற்றை பயன்படுத்தி தென்னையை நோய் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கலாம். தென்னையை தாக்கும் முக்கிய நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் குருத்தழுகல் நோய். இந்நோய் பொதுவாக இளங்கன்றுகளை அதிகமாக தாக்கும். குறிப்பாக இந்நோய் மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் அதிக அளவில் காணப்படும். இந்நோயின் முதல் அறிகுறியானது குருத்து பகுதி இலைகள் மஞ்சளாகி பழுப்படைந்து காணப்படும். அவ்வாறு காணப்படும் மரக்குருத்தின் அடிப்பகுதி அழுகி துர்நாற்றம் வீசும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட குருத்து பகுதியை இழுத்தால் எளிதாக குருத்து வெளியே வந்துவிடும். தென்னை அடி தண்டழுகல் நோய் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோய் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலில் பரவி பெருமளவு விளைச்சலை பாதித்ததால் இந்நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் என்றும் தென்னை அடித்தண்டழுகல் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. முக்கியமான அறிகுறியாக முதலில் அடி மட்டைகள் மஞ்சளாகி மரத்துடன் ஒட்டி தொங்கிக் கொண்டிருக்கும். மேலும் மரத்தின் அடித்தண்டு பகுதியில் செம்பழுப்பு நிற சாறு வடிந்து பின்பு காய்ந்து காணப்படும். நோய் முற்றிய நிலையில் மழைக்காலங்களில் தண்டின் அடிப்பகுதியில் காளான் போன்று நோய் காரணியின் பூஞ்சான வித்து காணப்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்ட மரம் 1.5 ஆண்டிற்குள் இறந்துவிடும். அடுத்து சாறு வடிதல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் மரத்தின் தண்டு பகுதியை சுற்றியே காணப்படும். மரத்தின் தண்டு பகுதியில் இருந்து மரத்தின் மேற்பகுதி வரை சிறிய வெடிப்புகள் தென்படுவதுடன் அதிலிருந்து செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். நோய் முற்றிய நிலையில் தண்டு பகுதி முழுவதும் சேதமடைந்து மரம் சரிந்துவிடும். இலைக்கருகல் நோய். இந்நோய் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாகவும் பிற மாவட்டங்களில் இந்நோயின் தாக்குதல் குறைவாகவும் காணப்படுகிறது. இந்நோய் இளங்கன்றுகள் மற்றும் முதிர்ந்த மரங்களை தாக்கும். இந்நோயின் அறிகுறியானது இலை, மட்டை மற்றும் காய்களிலும் காணப்படும். முதலில் இந்நோய் இலையின் நுனியில் ஆரம்பித்து பின்பு இலையின் அடிமட்டை வரை செல்லும். இலையின் நுனி பகுதி கருகி சுருங்கி பின்பு கீழ் நோக்கி வளைந்து சாமல் நிறத்தில் காணப்படும். நோயின் தாக்குதல் அதிகமாகும் போது இலைகள் காய்ந்து கருகிய தோற்றத்துடன் காணப்படும். கோடை காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். காய்களின் நுனிப்பகுதியில் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றி நாளடைவில் பெரும்பாலான பகுதிகளை பூஞ்சானம் ஆக்கிரமித்துக் கொள்ளும். இதனால் காய்கள் சுருங்கி காணப்படும். அடுத்து இலைப்புள்ளி அல்லது சாம்பல் இலைப்புள்ளி நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பொதுவாக முதிர்ந்த இலைகளில் காணப்படும். முதலில் சாம்பல் நிற வட்ட வடிவ புள்ளிகள் தோன்றி பின்பு இப்புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று கலந்து இலையின் பெரும் பகுதியை பாதிக்கும். நாளடைவில் இப்புள்ளியின் மையப்பகுதியில் கருமை நிற பூஞ்சான வித்துக்கள் காணப்படும். கேரளா வேர்வாடல் நோய். இந்நோய் பாதிக்கப்பட்ட தென்னை மரத்தில் உள்ள மட்டைகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்களின் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். இது மனிதனின் விலா எலும்பு போல காட்சியளிக்கும். இலைமடல்களின் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்தில் இருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிக் கொண்டிருக்கும். இந்த இரண்டு அறிகுறிகளும் நோய் முற்றிய நிலையில் உள்ள மரங்களில் அதிகமாக காணப்படும். அடுத்து இலை அழுகல் நோய். பொதுவாக இந்நோய் வேர்வாடல் நோயுடன் சேர்ந்தே காணப்படும். வேர்வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட மரம் பலவீனமடைந்து காணப்படுவதால் பல பூஞ்சானங்களின் தாக்குதலுக்கு உட்படுவதால் இலை அழுகல் நோய் ஏற்படுகிறது. இந்நோய் காற்றில் உள்ள பூஞ்சானங்களால் ஏற்படுகிறது. இந்நோயால் தளிர் இலைகள் நுனியிலிருந்து கருகத் தொடங்கும். நோய் கடுமையாகும் போது இலையில் இணுக்குகள் முழுவதும் பாதிக்கப்பட்டு இலை காம்பின் நுனி கருகி பொடிந்து காணப்படும். இந்நோய் அனைத்து வயது மரங்களையும் தாக்கும். இனி உயிரியல் முறையில் நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

ட்ரைகோடர்மா ஆஸ்பரில்லம் என்பது பூசண வகையைச் சேர்ந்த உயிர் எதிர்கொல்லியாகும். இதனை பவுடராக தயாரித்து ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பவுடரை 120 நாள் வரை வைத்து பயன்படுத்தலாம். இதனால் மரத்தினை மண் மற்றும் வேர் மூலம் பரவும் நோய்களிலிருந்து அதன் ஆயுட்காலம் முழுவதும் பாதுகாக்கலாம். ட்ரைகோடர்மா ஆஸ்பரில்லம் பயிர் நோய்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்துகிறது. ட்ரைகோடர்மா ஆஸ்பரில்லம் நோய் கிருமிகளை எதிர்த்து அழிப்பதுடன் தென்னை மரத்தின் வேர் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள் மற்றும் பிற

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் சத்யா கேட்டிருக்கும் பாடல் சலங்கை ஒளி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மாதப்பட்டியிலிருந்து ராமன் கேட்டிருக்கும் பாடல் வானத்தை போல எனும் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மோகனூர் பகுதியிலிருந்து ஆயிஷா கேட்டிருக்கும் பாடல் வீட்டில் விசேஷங்க எனும் திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தர்மபுரி பகுதியிலிருந்து பால்ராஜ் கேட்டிருக்கும் பாடல் பொற்காலம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: ஹலோ, யார் பேசுறது?
11: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
10: சொல்லுங்க, என்ன விஷயம்?
11: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
10: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
11: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
10: என்ன வேலை சார்?
11: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
10: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
11: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
10: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
11: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
10: இப்பவே அனுப்புறேன்.
12: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நல்லூர் பகுதியிலிருந்து கவிதா கேட்டிருக்கும் பாடல் நினைத்தேன் வந்தாய் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவ்.

0: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: வணக்கம் சோழராணி.
3: வணக்கம்ங்க. உங்களுக்கும் வணக்கம். மாலை நேரத்துல நம்ம நேயர்களுக்கும் இனிமையான வணக்கங்கள்.
1: டீ சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பா பேசிக்கிட்டீங்க. உங்க வேகத்துக்கு நானும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சரிங்க, இப்ப இந்த நிகழ்ச்சியில் அதாவது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில தருமபுரி பண்பலை 102.5 வழியாகவும் ஏற்காடு பண்பலை 103.7 வழியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதை கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்கள், அதாவது அறிமுக நேயர்கள், இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத நேயர்கள் இன்றைய நிகழ்ச்சி நம்ம கூட பேசணும், எந்த எண்களில் தொடர்பு கொள்ளணும்?
3: அதாவது புதிய நேயர்களாக இருந்தாங்கன்னா 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
1: மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 30 31 என்ற எண்ணிலும், மேலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
3: நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்ம நேயர்கள்கிட்ட சொல்லலாம். என்னன்னா, அந்த வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிக்கலாம்,
1: குறைச்சு வச்சிருங்க. அதே மாதிரி கடந்த 7 நாட்களுக்குள் பதில் சொல்லி பரிசு பாடல் பெற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது. புதிய நேயர்கள் மற்ற மாவட்டத்தை சேர்ந்த நிலையில் கலந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதால் இந்த ஒரு விதிமுறை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு.
3: ஆமா, ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம வைக்கிறோம்.
1: சரிங்க, இப்ப முதலாவதா என்ன வினா கேட்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.

0: சொல்லுங்க சோழராணி.
1: அதாவது குறிப்ப வந்து ஒரு மியூசிக்கு ஒரு பாட்டாவே போட்டு நீங்க நேயர்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிருக்கீங்க.
0: இசை மூலமாவே எங்களுடைய உள்ளுணர்வை தெரிவிக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நம்ம ஒரு பாடல் கொடுத்துங்க இல்லைங்களா, இந்த பாடல் எதுக்காக கொடுத்துங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நம்ம நிச்சயமா வந்து திருவிழான்னு வந்துருச்சு அதுல, அப்ப என்ன பத்தி கேட்க
0: போறோம்னு
1: நிச்சயமா
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப வரக்கூடிய நேர் சரியா பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு நான்
1: எதிர்பார்க்கிறேன். சரி, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்தீங்க ஐயா? மேலவே வந்து கொண்டாடிட்டு வராங்க. இந்த திருவிழாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரியமா விவசாயம் செய்யறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருவிழா வந்து என்ன திருவிழா அப்படின்னு நீங்க சொல்லணும்.
2: குறிப்புகளுக்கு
0: மேலே உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஏற்கனவே, நீங்க பதில் சொல்றீங்களா? உங்களுக்கும் குறிப்பு வேண்டுங்களா? சரிங்க, இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துல தான் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஆடி திருவிழாவா? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்ங்க.
3: அரசம்பட்டி தென்னை விவசாயி வெங்கடேசன் பேசுறேங்க.
1: ஐயா சொல்லலாம்,
0: சுற்றுச்சூழல் திருவிழா அப்படின்னு இவர் தென்னை விவசாயி வந்திருக்காரு, இவர் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா சொல்லிடுவாரு நானும் நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க,
3: குறிப்பு
1: ஒரு குறிப்புங்களா?
0: ஐயா நீங்க தென்னை விவசாயி தானே? இந்த திருவிழாவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவில் மரக்கன்றுகள் தான் நடுவாங்க ஐயா. நீங்களும் விவசாயின்றதால உங்களுக்கு தகுந்த குறிப்பை கொடுக்குறீங்க.
1: ஐயா
0: இருக்கீங்களா?

0: என்னங்க?
1: தேர் திருவிழா.
0: தேர் திருவிழா எப்படி சொல்றீங்க? வித்தியாசமான பதிலா இருக்கு.
2: திருவிழான்னு வந்தாவே தேர் அப்படின்னு நீங்க போட்டீங்கல்ல, அதனால
0: அப்படி இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம்.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஆட்வர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: பூம்பும் மாடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிற்கிற ஊருசனோ கொண்டாட போகுதையா
1: சிகிரு சிகிரு சிகிரே சிக்கு சிகிரு சிகிரே சிகிரு சிகிரு சிகிரே.
2: சொல்லுங்க சோழராணி, ஒரு திருவிழா மோடுக்கே போயிட்டீங்கன்னு
3: நினைக்கிறேன். நிச்சயமா, அதாவது இப்ப என்னன்னா திருவிழானாவே நம்ம வீட்டுல என்ன செய்வாங்க முன்னாடியே,
2: அதாவது இப்ப குறிப்பா ஆடி மாசம் அப்படின்றதுனால நீங்க திருவிழாவுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆடி மாசத்துல கூழ் ஊத்துவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. இப்ப மாரியம்மன் பண்டிகை இந்த மாதிரி திருவிழாலாம் நிறைய நடக்கும். இந்த மாவு இடிக்கிறது அப்படின்னு நம்ம தருமபுரி மாவட்ட வட்டார வழக்கில் சொல்லுவாங்க சரிங்களா, அதை விளக்கு மாவு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க.
3: இப்ப நம்ம அடுத்து குறிப்பாவும் அந்த திருவிழாவுக்கு
2: அதுதான் சொல்ல போறீங்க, இங்கேயும் விளக்கு மாவு இடிப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா?
3: இல்ல, இதுவும் அது ரிலேட்டடா ஒரு
2: குறிப்பு சொல்ல போறீங்க. இப்ப ஒரு நேயர் இருக்காரு, பேசிடுவோம். இவர் எந்த திருவிழாவுக்கு போயிருக்காரு தெரிஞ்சுக்கும். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
3: முரளி ஐயா, உங்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இல்ல குறிப்பு கொடுக்கட்டுங்களா? அது இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
2: வித்தியாசமான ஒரு பெயர் சொன்னார், எப்படி
5: கண்டுபிடிச்சாரு?
2: நடுவதால் இவர் வன மகோத்சவம்
3: அதை
2: வச்சு சொல்றாங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
3: வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார் எங்க இருந்து? முன்னாடி ஒரு 9 நாள் 10 நாளுக்கு முன்னாடியே குடும்பத்துல இருக்கிற மூத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 7-8 தானியங்களை வந்து நம்ம முளைப்பாரி எல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து பயிர் வந்து முளைப்பாரிக்கு போடுவாங்க.
6: பொங்கல் திருவிழா.
3: பொங்கல் திருவிழா
2: பண்றாரு இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
7: நல்லமல்லி ஒன்று நாற்பத்தி எண்ணாயிரம் முத்து.
2: முத்தையா, சரியா சொல்லுவாரு. என்ன திருவிழாங்க ஐயா?
3: ஐயா, இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம முளைப்பாரி போடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தளிரை வந்து அறுவடை செஞ்சு இவங்க வந்து தங்களோட தலைமுடியிலயோ இல்ல காதுக்கு பின்னாடியோ செருகி அந்த கடவுளுக்கு படைச்சு ஆசீர்வாதம் பெறுவாங்களாம்.
7: சரிங்க மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
3: நன்றி ஐயா.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: 4:14 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க சோழராணி, ஒரு திருவிழாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நேர்கள் புது புது திருவிழா சொல்றாங்க. ஒரு சில நேர்கள் சொல்லக்கூடிய திருவிழா நம்ம அந்த டங் ட்விஸ்டர் நாப்பிரல் வாக்கியம் பண்ணுவோங்களா, அந்த மாதிரி கூட இருக்கு. என்ன திருவிழால திடீர்னு பக்தி மையத்துக்கு போயிட்டுங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுறீங்க நீங்க.
1: அடுத்த குறிப்பா அதை தான்
0: கொடுக்க போறீங்க. ஒரு கடவுள் சம்பந்தமான குறிப்பு கொடுக்க போறீங்க. சரி, நேயருக்கு பாருங்க, பாடல் மூலமாவே சொல்லிட்டுங்க, குறிப்பு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, பாட்டு கேட்டீங்களா? ஒரு பாட்டு கொடுத்துங்க உங்களுக்காக.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: ஒரு குறிப்பு கொடுங்க
1: ஐயா. இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணத்தை வந்து மையமாக கொண்டு கொண்டாடப்படுற ஒரு திருவிழாங்க ஐயா.
0: என்னவா இருக்கும்?
1: என்னவா இருக்கும்?
2: உகாதி பண்டிகைமா.
0: உகாதி. ஐயாவுக்கு ஒவ்வொட்டு ஞாபகம் வந்துச்சு. அதான் நம்ம தருமபுரி பக்கத்தில் ஒவ்வொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போலி அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. அந்த நினைவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அது?
1: நிச்சயமாக சாப்பிட்ருக்கேன். எப்படிங்க?
0: சரி, இப்போ ஒரு நேயர் இருக்கார், அவர் என்ன சாப்பிட்ருக்காருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் தருமபுரி மதிகோட்டன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்க மோகன் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
2: ஓரளவு கண்டுபிடிச்சிங்க.
0: சொல்லுங்க.
2: எந்த மாநிலத்தில் சொல்லுங்க?
0: இது ஒரு வட மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழாங்கய்யா.
2: உத்தரகாண்ட்
0: மாநிலத்தம்மா, என்ன காரணம் இந்த பதில் சொல்றதுக்கு? என்ன காரணம்?
2: சகோதரி வந்து சொன்னாங்க, தலைமுடியில எல்லாம் தலைமுடிக்கு பின்னாடி வச்சு ஆசீர்வதிப்பாங்க பல நூற்றாண்டுகளாக அப்படின்னு இந்த குறிப்பெல்லாம் கருதுங்கய்யா. அதனால இந்த விட கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது நீங்க தான் சொல்லணும்.
0: நாங்க தான் சொல்லணும்
2: சரியான விட.
0: ஓஹோ, அந்த ஒரு குறிப்பை வச்சு நீங்க உத்தரகாண்ட் மாநிலத்துல கொண்டாடப்பட ஒரு திருவிழா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி சரிங்க, இந்த பதில் சரியா தவிர நம்ம சோழராணி சொல்லுவாங்க. சோழராணி, நீங்க அந்த தானியம் எல்லாம் அந்த காதுக்கு பின்னாடி வைப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அதை வச்சு அவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு திருவிழாவோட பெயர் சொல்லியிருக்காரு, ஹரேலா திருவிழா அப்படின்ட்டு. இந்த திருவிழா வந்து சரியான திருவிழாவா இல்லையா, இது ஆடி மாசம், அதனால சரியான சீட்டு எடுத்து சரியான பதில் சொல்லணும். நீங்க
1: தான் சொன்னது சரி, ரொம்பவே சரியான பதில் தான்.
0: ஹரேலா திருவிழான்றது சரியான பதில்.

0: உத்தரகாண்ட் மாநிலத்தில். ஏன் இந்த வினாவை இப்போ நீங்கள் கேட்டீங்க?
1: ஏன்னா இந்த திருவிழா வந்து இப்போ வந்து 21ஆம் தேதி நேற்று வரைக்கும் வந்து நடைபெற்று
0: 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும்
1: நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அரேலா அப்படின்னா என்னன்னா மஞ்சள் பச்சை நிற அந்த தளிர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அரேலா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து குமாவான் அப்படின்ற பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா பருவமழை ஸ்டார்டிங் இல்லையா இப்போ தென்கிழக்கு பருவமழை, இந்த பருவமழையும் புதிய அங்க அறுவடை வந்து காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமா அவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா.
0: மஞ்சள் பச்சை நிறம்னா கிட்டத்தட்ட அந்த தளிர் முளைத்து வரும்போது வரக்கூடிய நிறம் மஞ்சள் அருமை.
1: ஆமா,
0: மிகவும் சரியா சொல்லிட்டீங்க மோகனையா. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: ஐயா, அண்மையில் மறைந்த தெய்வ தாய் எஸ் ஜானகி அம்மா பாடிய ஒரு அற்புதமான பாடல் மறுபடியும் படத்துல இருந்து
0: பாடலை கொடுத்துடலாம் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை கேட்டு வந்துருவோம்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தருமபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: சோழராணி, ஒரு திருவிழாவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா?
7: ஆமாங்க.
6: இப்ப அடுத்ததான் ஒரு நபர்,

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சந்திச்சிருவோம். வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
2: மாலை வணக்கம். செல்பவர் யார், எங்கிருந்து? தாத்தா பெயரே தன் பெயரா வச்சிருந்தவர், சரிங்களா? இப்ப அந்த காலத்துல அந்த நடைமுறை உண்டு இல்லீங்களா? அந்த குடும்ப பெயர் மாதிரி தாத்தா பெயரே தன்னோட பெயரா வச்சுக்கிட்டு வருவாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சார்ந்தவர். இவர் மூணு குறிப்பு உங்களுக்காக கொடுத்துருக்கேன். காந்திகுமார் சொல்லுங்க பாக்கலாம். அருமையான பெயர் உங்களுடைய பெயர். நான் இப்ப என்ன சொல்றது? நன்றி சொல்லிட்டார் அவரு. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கமே நிறைய போய்கிட்டு இருக்கே. யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, பதில் சொல்றீங்களா?
3: ராதாகிருஷ்ணன்.
2: ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க, அதனால அவரா தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. குளஞ்சிநாதன் இல்லைங்க. இல்ல இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க. அவர் யார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் ஐயா. நீங்க பதில் சொல்லலாமா இல்ல குறிப்பு சொல்லுங்களா?
5: குறிப்பு கொடுத்துருங்க
4: ஐயா. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமா, மிகவும் பிரபலமான ஒருவரிடம் தொடக்க கல்வி பயின்றவர் அப்படின்னு சொல்லலாம்.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி 9.5 ஏற்காடு 9.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம். மாவட்டம்
2: ஆர்மியா இருக்கீங்க சந்திரசேகர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
12: மேலும் ஒரு குறிப்பு கொடுக்கறீங்களா?
2: முக்கியமான குறிப்பை உங்களுக்காக கொடுத்துடலாம். இவர் வந்து புனை பெயரில் எழுதியவர்.
12: ஆசிரியர்?

0: சொல்றீங்களா?
1: அதனால அப்படி சொன்னேன்.
0: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து? ஐயா பதில் சொல்லலாங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க
2: ஐயா. இவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழியில வல்லவர்னு சொல்லலாம்.
3: டாக்டர் விவேகானந்தன்.
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
0: வணக்கம்
4: ஐயா. நளிகை நாமத்துல இருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க.
0: சரிங்க, அருமையா இருக்கீங்க. கல்யாண சுந்தரம் பதில் சொல்றீங்களா?
4: ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரி, முக்கியமான குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம கேட்கக்கூடிய நபருக்கு வந்து 9 குழந்தைகள். ஐயா
2: பதில் தெரியுங்களா?
0: மகாபாரத போயிட்டீங்க. இல்லைங்க, ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா நம்ம கூட வாழ்ந்தவர். ஆமாங்க, நீங்க கிருஷ்ணர் போயிட்டீங்க. தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: மணிமேகலை அங்கனாமதுல பேசுறேன். இவருக்கும் அரசியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
0: இவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்காங்களா? இல்லைங்க, இவர் வந்து ஆசிரியர் அப்படித்தான் சொன்னேன். அரசியலுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை.
5: நன்றி.
0: வணக்கம்.
6: அன்பு சகோதரர் நல்லம்புலிக்கும் பத்தும் சோழராணி ராமகிருஷ்ணன் மாலை வணக்கம் சொல்வது குச்சேரி மாவட்டம் ரகுபதி ஐயா.
0: சரிங்க, ரகுபதி பதிலுக்கு சொல்றீங்களா? நீங்க
6: பிரிவு கொடுங்க.
0: அருமையா இருக்குங்க. சரிங்க, இப்ப நான் சொல்லக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா,
2: சொல்லுங்களா?
0: சந்தேகமா இருக்கு. இந்த பதில் தவறா இருந்தா என்ன
5: நடக்கும்
0: தெரியுங்களா உங்களுக்கு?
5: ராஜேஸ்வரி
0: ராஜேந்திரன். பாருங்க, பெயர் பொறுத்த எவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்கு. வாணிதாசன் என்பது மிகவும் சரியான பதில். ராஜேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
5: பாடல் பேர்ல தெரியலங்க ஐயா. தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலின்ற பாட்டு.
0: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாடலுங்களா?
5: மிகவும்
0: அருமையான பாடல். சரிங்க, வாணிதாசன் பத்தி உங்களுக்கு வேற என்ன எல்லாம் தெரியும்?
5: எதுவுமே தெரியாதுங்க, நீங்க சொன்னதை வச்சு நான் சொன்னேன்.
0: அப்படிங்களா? இன்னைக்கு வாணிதாசன் அவரோட பிறந்த நாள், அது தெரியுங்களா உங்களுக்கு?
5: தெரியாதுங்க ஐயா.
0: அதுவும் தெரியாதுங்களா? பாருங்க, தோராயமா பதில் சொல்லி அதுவும் சரியா போயிடுச்சு. சரிங்க, இவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பற்றி அதிகமாக எழுதியவர். தமிழ் தமிழறிஞர், கவிஞர், 30 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். இவர் எழுதிய பாடல்கள் வந்து பல புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இவரது பாடல்கள் மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டுள்ளது. சிறு காப்பியங்கள் நிறைய எழுதியவர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர். இவர் ஒரு கவியரங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 2ம் பரிசு வாங்கியிருக்காரு. இவரை நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர். செவாலியர் விருது பெற்றவர். இவர் மிக பிரபலமான ஒருவருடன் தொடக்க கல்வி பயின்றவர் அப்படின்னு நம்ம சொன்னங்க சோழராணி. அது யாருன்னு பாத்தீங்கன்னா
2: பாரதிதாசன்.
0: அதனால அந்த பெயரை மாத்திட்டாங்க. இவரோட இயற்பெயர் என்பது வேறு. சரிங்களா? அதே மாதிரி திருவிக்காவால் பாராட்டப்பட்டவர். இவங்க இந்த குறிப்புகளா சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா
2: நம்ம வாணிதாசன்.
0: வாணிதாசன் இன்று வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிறந்த நாள். அதனாலதான் அவரை பத்தி நம்ம கேட்டுங்க. தோராயமா சொன்னாலே மிக சரியா சொல்லிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. இப்ப அவர் கேட்ட பாடல் நம்ம கேட்டுலாங்களா?
2: நிச்சயமா.
0: என்ன பாடல் கேட்டாங்கன்னு
2: தெரியுங்களா?
0: இந்த பாடல் நீங்க அருமையா பாடுங்க, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன்.
2: உங்க முன்னாடி என் குரல் வந்து எடுப்பது இல்லையா?
0: அப்படி சொல்ல வரீங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னாவே தங்கச்சங்கிலி, அதுக்கு மேல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அதனால தங்கச்சங்கிலி பாடல் அருமையா பாடுவீங்கன்னு நினைச்சேன். சரி, தங்கச்சங்கிலி நம்ம கொடுத்துடலாங்களா? நம்ம ராஜேஸ்வரிக்காக
2: கொடுத்துடலாமே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நான்கு மணி 42 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும்

0: 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சொல்லுங்க சோழராணி.
1: இப்ப என்னன்னா, நம்ம கடினமா உழைச்சோம், நம்ம கிட்ட வந்து விடாமுயற்சி இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, அப்படின்னா
0: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்ப என்ன பண்ண முடியும், நம்மளால ஒரு சாதனையை செய்ய முடியும்,
0: நிச்சயமா செய்யலாம்.
1: அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரர், அவரை பத்தி தான் நாம இப்ப அடுத்து
0: கேட்க போறீங்க. அதாவது சாதனை செய்த விளையாட்டு வீரரை கேட்க போறீங்க.
1: நிச்சயமா.
0: இப்ப நீங்க விடாமுயற்சியோட உழைத்தா சாதனை, நீங்க எனக்கு எல்லாம் 90% சோதனை தான் நடக்கும், சாதனை இது வரைக்கும் வரல, கூடி சீக்கிரம் சாதனை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில், நீங்க விடாமுயற்சியோட உழைச்சா சாதனை வந்திருக்கா, சோதனை வந்திருக்கா, இல்ல வேதனை வந்திருக்கா?
1: எல்லாமே கலந்துதான் இருக்கு. அடுத்தது
0: கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மாதிரி எல்லாமே பாதி பாதின்றீங்க. இப்படி அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொன்னோம், நீங்க ரெண்டு பதிலும் சேர்த்து சொல்லிட்டீங்க, அதனால நீங்க அவுட் ஆயிருங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? விளையாட்டு வீரரை பத்தி கேட்க போறங்க. முதல் மூன்று குறிப்பு நாங்க சொல்றேங்க, நீங்க கேளுங்க.
1: இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் இல்லைங்க, ஆனா வந்து ஒரு உலக புகழ்பெற்ற, உலக சாதனை படைத்த விளையாட்டு வீரர்னு சொல்லலாம். இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 வயசு முதல்ல வந்து விளையாட தொடங்கி இருக்கிறாரு.
0: உங்களுக்காக மூன்று குறிப்பு. இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் இல்லை, புகழ்பெற்ற, உலக சாதனை படைத்த விளையாட்டு வீரர், 15 வயதிலேயே விளையாட தொடங்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
0: 1வது வார்டு
3: நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா, நீங்க யார் இங்கிருந்து பேசுறீங்க? வட அமெரிக்கா சொல்லுங்க. வட அமெரிக்கால கண்டிப்பா ரோகிணி சர்மான்னு பேர் வைக்க மாட்டாங்க நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: நன்றி.
0: அதுக்கு பதில் சொல்றீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இவர் வந்து 7 வயதுல பயிற்சி தொடங்கியவர். சொல்லுங்க.
1: விளையாட்டு
0: வீரரை பத்தி கேக்குறீங்க இல்லீங்களா, அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து பயிற்சி முக்கியம் இல்லைங்களா, அந்த பயிற்சி வந்து 7 வயசுல தொடங்கிட்டாரு இவரு.
1: 7 வயசுல?
0: சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா? நீங்க சொல்லுங்க.
1: வணக்கம்.

0: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சிவமூர்த்திலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன்.
1: சுதாமூர்த்திமா, பதில் சொல்லலாங்களா?
0: மைக்கேல் ஜென்ஸ்.
1: மைக்கேல்
0: ஜென்ஸ்
1: ஜென்ஸ் இல்லைங்கம்மா. முயற்சிக்கு நன்றி.
2: ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: விவாஹா The Chennai Silks.
1: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நான்கு மணி 50 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
5: வணக்கம். வணக்கம்.
6: உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: சொல்வது யார்?
6: சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் இருந்து ஈஸ்வரன்.
5: ஈஸ்வரன், பதில் சொல்லலாங்களா?
4: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: ஹலோ,
4: வணக்கம்.
7: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழைய மண்டலம்.
5: பதில் சொல்லலாங்களா?
7: மைக்கேல் ஃபெல்ப்ஸ்.
5: ஆமாங்க, சரியா சொல்லிட்டீங்க. எப்படி சொல்றீங்க?
7: 28 பதக்கங்கள்.
5: கரெக்ட், 28 பதக்கங்கள்ல கண்டுபிடிச்சிட்டாரு.
4: ஐயா, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க?
7: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழைய அக்பர்.
4: அக்பர், சரிங்க. மைக்கேல் ஃபெல்ப்ஸ், இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி சொன்னார் பாத்தீங்களா? 28 பதக்கங்கள் வச்சு கண்டு சார், எந்த விளையாட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. நீச்சல் போட்டிகள்.
5: அவர் பதில் சொல்லணும்.
4: நீச்சல் போட்டிகள்ல பாத்தீங்கன்னா இவர் கலந்துக்கிறாருனாவே நம்ம என்ன சொல்றது, போட்டி நடத்தாம இவருக்கு எடுத்து பதக்கம் கொடுத்துடலாம். அந்த மாதிரி இவர் கலந்துகிட்ட அத்தனை போட்டிகள்ல முதல் பரிசு பெற்று வர்றது, குறிப்பா ஒலிம்பிக் போட்டிகள்ல நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. சரிங்க, சொல்லுங்க அக்பர், என்ன பாடல் வேண்டும்?
5: ஒலிம்பிக்ல வந்து நீச்சல் இருக்கும் இல்லையா, அதுலதான் வந்து அதிக பதக்கங்களை வென்ற வீரர்னு சொல்லலாம். இதுவரைக்கும் வந்து 5 போட்டிகள்ல பங்கேற்று இருக்கிறாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 28 பதக்கம் சொன்ன இல்லையா, அதுல வந்து 23 தங்க பதக்கம், 3 வெள்ளி பதக்கம், 2 வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. 2008 நடைபெற்ற போட்டியில தான் முத முதல்ல 8 தங்க பதக்கங்கள் வென்றிருக்கிறாரு. அதாவது இது என்ன போட்டியிலாம் சொல்லலாம், வேற பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை, அப்புறம் தனிநபர் மெட்லே, ஃப்ரீ ஸ்டைல், அந்த மாதிரி நீச்சல் வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இவர் இன்னைக்கு எடுத்தோம்
4: அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
5: என்னுடைய
4: ஒலிம்பிக் சாதனை படுத்த ஒரு விளையாட்டு வீரர், குறிப்பா நீச்சல் பிரிவில் சாதனை படுத்துவார்.
5: அதனால அவரை பத்தி

0: அவரை பற்றி கேட்டிருக்கீங்க.
1: மைக்கேல்
0: ஃபெல்ப்ஸ்.
1: ஆமாங்க.
0: மிக அருமை. சரி, நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்டாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
6: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
7: சோழராணி ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
6: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலைத்தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த இனிமையான மாலை பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும் இனிய நிகழ்ச்சி இது மாலை தின்றல். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வெற்றி விழா என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் முதல் பாடலாக கேட்டு ரசிக்கலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: Viking Bunions and Briefs.
1: இந்த இனிமையான மழைப்பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேரமலை 5:10. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நினைவு சின்னம் என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: இவரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேண்டி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712334.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட

0: சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே, இந்த இனிமையான மாலை வேளையில். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராசாவே உன்ன நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா, 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி. தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712.

0: Viking Bunions and Briefs.
1: மனதை வருடம் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5 ஏழின் வழியாக வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உரிமை கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து மனோஜ் கயான் இசையில் SP பாலசுப்ரமணியம், KH சித்ரா ஆகியோரின் குரலில் வருகிறது இந்த இனிய பாடல்.

0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மாலைத்தினர் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆராரோ ஆரீரோ என்ற திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜ் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

0: முத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

5:40 மேடம். நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே, இது மாலை தென்றல். உங்கள் மனம் வருடும் இனிமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இனி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூ மனம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா தினேஷ் ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல். வித்யாசாகர் இசையில் அமைந்த முதல் திரைப்படம் பூமணம் என்றது குறிப்பிடத்தக்கது. இது அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 5:46. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இணைந்த கைகள் என்ற திரைப்படத்திலிருந்து கயான் வர்மா இசையில் ஆபவானன் பாடல் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி, வித்யா ஆகியோரின் குரலில் இந்த இனிய பாடல்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: RBI சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

மாலை தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக செந்தூரப்பூவே என்ற திரைப்படத்திலிருந்து மனோஜ் கயான் இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேர்களை ஒழித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி, தருமுறை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நீ கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை தான் தரிசிக்க இருக்கிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடக்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலாகும். மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். திருச்சியின் எல்லா திசைகளில் இருந்தும் வெறுங்காலில் நடந்தே வருகிறார்கள். வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள். நேர்த்தி கடன் தீர்க்க வருகிறார்கள். 100,000 பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் வருகிறார்கள். கருவறையில் உள்ள மாரியம்மன் முற்றிலும் சுதையால் ஆன உருவமாகும், அதாவது களிமண்ணால் ஆன உருவமாகும். அதனால் அதற்கு அபிஷேகம் கிடையாது. அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலோகத்தால் ஆன உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மற்ற சில கோயில்களைப் போல் கோபமுகமாக இல்லாமல் அன்பும் அருளும் துளங்கும் முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். 5 தலை பாம்பு குடைவிரிக்க தலையில் தங்க கிரீடமும் அணிந்து மாதுளம் பூ நிறத்தவளாய் 8 கரத்திலும் கத்தி ஒடுக்கை தாமரை பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டிபம் மணியேந்தி இடக்கால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் 3 அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி சமயபுரத்தால் அமைந்திருக்கின்றாள். இது ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரத்தையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் அதைத் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் கூறப்படுகிறது. மூலவரான மாரியம்மன் 8 கைகளுடன் தலை மாலை கழுத்தில் சர்ப்ப கொடையுடன் 5 அசுரர்களின் தலையை தன் காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி இருக்கிறாள். பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம், அதாவது தெப்பக்குளம், இக்கோவிலின் தீர்த்தங்களாகும். இக்கோவிலின் தலமரம் வேப்ப மரமாக கருதப்படுகிறது. அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளி

மாநிலத்தரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகின்றனர். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா, ஆடி வெள்ளி, பூச்சொரிதல் போன்ற விழா காலங்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும். குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் 1706 அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சுமார் 400 முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி புகழ்பெற்று விளங்குகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:10. இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு ஒரு இனிமையான பாடலை கேட்க காத்துட்ருப்பீங்க. நாம் உங்களோட இணையரும் இசை மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சோழராணி ராமகிருஷ்ணன். என்ன அன்பான நேயர்களே, மழை நம்மளை சில நேரம் வானத்தில் இருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு பாடல் நம் காதலில் காதுகளில் காதலாக ஒழிக்க இருக்கிறது. ஜேஜே படத்தில் இருந்து காதல் மழையே பாடல் வைரமுத்து வரிகளில் ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒழிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள், பண்பலையோடு கேட்டு ரசிக்கலாம்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, ஒரு காதல் மழையை பத்தி பாடல் கேட்டோம் இல்லையா? அடுத்தது அதே காதல் மழையோட ஒரு பூ வாசனையோட இருக்கிற ஒரு வரிகளோட பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நித்யாஸ்ரீ மகாதேவன் குரலில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பூவெல்லாம் கேட்டு பார்ப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: இடம் தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நேயர்களே, நம்ம இப்ப மாலை நேரத்தில் இசை மின்னல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை பார்த்த அந்த ஒரு நொடி என் வாழ்நாள் முழுசும் என் இதயத்தில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற அழகான வரிகளில் பாடலாசிரியர் தாமரை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாடியவர்கள் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் குரலில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின்பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400

0: கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ சூப்பர் ஃபார்மோட மாவட்ட தொழில் மையத்தில் வச்சு பெருமை நீர் புரிந்தாணி போட்டிருக்கோம். சிறு குழு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சியை மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அது ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கீம்ஸ் வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருபத்தி ஏழு தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்ல முடிவு கண்டிப்பாக.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2,390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷ்ணு மகாஜன் தொடங்கி வைத்தார்.

0: திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 27 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் டெக்னீசியன் பிரிவில் பிட்டர் 4, எலக்ட்ரிஷியன் 4, மெக்கானிக் 4, மெஷினிஸ்ட் 2, ஏசி 1 என மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தால் 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். வயது 18-28 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 3/8/2026 எடுத்துக்கொள்ளப்படும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் டிரேட் தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு cmeri.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனம் அதாவது சிசிஐயில் 148 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் பிரிவில் 80, ஜூனியர் கமர்சியல் எக்ஸிகியூட்டிவ் 50, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி 16, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 என மொத்தம் 148 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பட்டப்படிப்பு பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ முடித்திருக்க வேண்டும். வயதானது 18-32 இருக்க வேண்டும். இந்த வயது வருமானது 24/7/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹1,770 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினர் ₹590 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/7/2026. மேலும் விவரங்களுக்கு scottcorf.org.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து, மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர் பிரிவில் 8 இடங்கள் உள்ளன. இதன் விவரம் சயின்டிஸ்ட் பிரிவில் 5, ஜூனியர் என்ஜினியர் 2, நூலக உதவியாளர் 1 என மொத்தம் 8 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி டிப்ளமோ, எம்எஸ்சி, பிஎல்ஐபி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18-34 இருக்க வேண்டும். இந்த வயது வருமானது 4/8/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹1,000 செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினர் ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 4/8/2026. மேலும் விவரங்களுக்கு iuac.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள டீச்சிங் அசிஸ்டன்ட் மற்றும் கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு முதுகலை பட்டம், பிஹெச்டி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பில்லை. நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். இமெயில் மூலம் விண்ணப்பிக்கலாம். இமெயில்

0: முகவரி COM அண்டர்ஸ்கோர் காலேஜ் அட் CUTN டாட் ஏசி டாட் ஐஎன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/7/2026. தொடர்ந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள துணை மேலாளர் பணியிடங்களுக்கு பிஇ பிடெக் எம்சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வயது 30க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை கேட் மதிப்பெண்படி தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 5/8/2026. மேலும் விவரங்களுக்கு NHAI.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகத்தில் 9.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 11.4 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடில் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 27:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி. எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த கே காந்தி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்
1: அறிவிப்புகள். முதலாவதாக, அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற உள்ளதால் தகுதி வாய்ந்த 8வகுப்பு 10வகுப்பு +1 +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றோர் பெறாதோர் தொழில் பயிற்சியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து இந்த கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான வயது வரம்பு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிராக இருக்கும் பட்சத்தில் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக இம்மாதம் 31ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பம்ச மாதம் ₹750 உதவித்தொகையும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் ₹1000 இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த

பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியன வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ளோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்களின் தொலைபேசி எண்கள் தருமபுரியில் உள்ளோர் 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூரை சேர்ந்தோர் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலத்தை சேர்ந்தோர் 70 10 86 52 77 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, படித்த வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், பெற்றவர்கள், மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பட்டதாரிகள் என அனைவருக்கும் வழங்கப்பட உள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டுகள் பதிவு செய்திருக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீர்கள் என்றால் பதிவு செய்து 1 ஆண்டு நிறைவடைந்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு 45 வயதும் மற்றவர்களுக்கு 40 வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 72,000 இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டு வருமான வரம்பில்லை. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்றால், அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள் அல்லது இதற்கு முன் இருந்தவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம் போன்ற பட்டப்பிரிவுகளில் பயின்றவர்கள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது. இதற்கான விண்ணப்பம் கிடைக்கும் இடம் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற மாதம் 25ஆம் தேதி ஆகும். மேலும் இதற்கான சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆகும். எனவே தகுதியானவர்கள் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழி படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் சிட்டா ஆகியன ஆகும். பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம். அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம். UPSC குடிமைப்பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027க்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீடு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆகும். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். தமிழுக்கு தொண்டு செய்தோர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா பிற மதத்தவரும் பிற இனத்தவரும் அதில் அதிகம் இடம்பெறுவார்கள். தமிழுக்கு தமிழர் தொண்டு செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்க. இத்தாலி நாட்டிலே பிறந்து கப்பல் மூலமாக தமிழத்துக்கு வந்து ஏறத்தாழ 32 ஆண்டுகள் இங்கு மதம் பரப்பும் நோக்கிலே வந்திருந்தாலும் கூட தமிழ் மொழியை கற்று 23 தமிழ் நூல்களை எழுதி சதுரகராதி என்ற ஒரு அற்புதமான அகராதியை உருவாக்கி தமிழிலே உரைநடையை உருவாக்கி காட்டிய பெருமையுடையவர் யாருன்னு கேட்டால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற இயற்பெயரையுடைய வீரமாமணிவர் தாங்க. 1680 இத்தாலியில் பிறந்த இவர் 1710 இந்தியா வந்தடைகிறார். கப்பல் மூலமாக அவர் வர்றாரு. கொஞ்ச நாள் கோவால இருக்கிறார். பிறகு அங்கிருந்து கால்நடையாக மாட்டு வண்டிகளில் அம்பலக்காடு என்கின்ற இடத்துக்கு போறார். மதுரையில் வெகுகாலம் அவர் தங்கியிருக்கிறாரு. அப்படி தங்கியிருந்த போது அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் பெருமக்கள் பலர் இருந்தார்கள். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இவர் தமிழை கற்று தமிழில் பேசியதோடு தன்னுடைய பெயரையும் தமிழுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டார். தைரியநாத சுவாமி என்று முதல்ல வைத்திருந்தார். பிறகு அந்த தைரியம் என்கிற சொல் கூட வடமொழியாக இருக்கிறது என்று நினைத்து வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் தமிழில் செய்த ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் தேம்பாவணி என்று சொல்லலாம். காப்பியம் இயற்றுவது சாதாரணமான வேலை இல்லை. சிவக சிந்தாமணி காப்பியம், சிலப்பதிகாரம் காப்பியம், பெரிய புராணம் காப்பியம், அதுபோல தேம்பாவணி என்ற ஒரு காப்பியத்தை தமிழுக்கு தந்தவர். அத்தோடு மட்டுமில்லாமல் எழுத்து சீர்திருத்தத்தில் இவர் முதன்மையாக விளங்கினார். தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் கிடையாது. உதாரணமாக வணக்கம் என்று நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் என்றால் அந்த காலத்திலே அந்த புள்ளி இருக்காது. வணகம என்றுதான் இருக்கும். வணக்கம் என்றுதான் வாசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் எழுத்தாணியிலே நாம் இப்படி குத்தினால் ஓட்டை விழுந்து விடும். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அச்சு வந்துருச்சு இவர் வர காலத்தில், அச்சு எழுத்துக்கள் வந்ததுனால புள்ளி எழுத்துக்களை அவர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நெடில் குரில் வேறுபாடு இல்லாமல் இருந்தபோது அந்த நெடில் எழுத்துக்களை உருவாக்கி தந்த பெருமையும் இவருக்கு தனுண்டு. அதற்கு முன்பாக சொல் அகராதிகளை எல்லாம் எப்படி செய்வார்கள் என்றால் நிகண்டு என்ற பெயரில் சொல்வார்கள். அதாவது திவாகர நிகண்டு, பிங்கல நிகண்டு, சூடாமணி நிகண்டு என்ற நிகண்டு சொல் களஞ்சியமாக விளங்கும். ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி அகராதி என்ற பெயரில் முதல் அகராதியை உருவாக்கிய பெருமை வீரமாமணிவருக்குத்தான் உண்டு. இது எல்லாவற்றைக்காட்டிலும் மிக சிறப்பானது என்னவென்றால், தமிழில் அத்தனையும் செய்யுள்தான் இருக்கும். 2000 ஆண்டு பழமையான தமிழகத்தில் தொல் மொழியில் அத்தனை செய்திகளும் எழுத்து விளக்கில் இருக்கும் அத்தனையும் பாட்டு வடிவில் தான் இருக்கும். சான்றாக நமது வீட்டினுடைய பத்திரம் கூட பாட்டிலே இருப்பது போல இருக்கும். மெய்கீர்த்தி ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்வது பாட்டில் இருக்கும், கல்வெட்டு பாட்டில் இருக்கும். ஆனால் உரைநடையாக மாற்றிய பெருமை இவருக்கு தான் உண்டு. பரமார்த்த குருகதை என்கின்ற அந்த உரைநடை தமிழில் முதலில் இருந்து எல்எல் காப்பியம் என்று நாம் அதை சொல்லலாம். இன்னைக்கு படித்தா கூட நமக்கு அப்படி சிரிப்பு வருங்க. ஒரு குரு குதிரையில் போயிட்டுருப்பாரு, தலைப்பாகட்டிருப்பாரு, பின்னாடி மட்டி மடையின் முட்டால் மூடன் 7 சீடர் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு குரு தலையில் இருக்கக்கூடிய அந்த உருமா கொப்பில் தட்டி கீழே விழுந்துடும். உடனே ஒருத்தர் பின்னாடி வந்த சீடர்கள்ட்ட கேட்பாரு, என் தலையில் கட்டிருந்ததை எடுத்தியா அப்படிம்பாரு. நீளமாக இருக்குமே அதா, ஆமாம் பட்டில் செஞ்சுருப்பீங்களே, ஆமாம் 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னு ஒருத்தன். ஏன்டா எடுக்கலைன்னு கேட்டார். நீங்கள் புறாத்தியை எடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரை சாணம் போட்டதும் அதை ஒரு தள்ளிட்டு வந்துட்டான். இதே எடுத்தேன்னு கேட்டார். எடுக்க வேணான்னு சொன்னீங்களா, அப்போ என்ன செய்யலாம், இது விழுந்தாயிடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தாயிடு, ஒரு பட்டியல் கொடுத்தாரு. குதிரை மலை மேலே ஏறிச்சு, தடுமாறி தலைகளாக குதிரையும் குருநாதரும் உள்ளே விழுந்துட்டாங்க. எடுக்க வேண்டிய லிஸ்ட்டில் பார்த்தாங்க அவர் பேர் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அதாவது மூடச்சீடர்களும் முட்டாள் குருவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இந்த கதை. இதே போல் அவருடைய பெரிய சிறப்புகள் என்ன என்று கேட்டால், கித்தேரிய மன்னம்மானை என்ற ஒரு அம்மானை எழுதி பாடல் எழுதியிருக்கார். அதே மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியிலே அவருக்கான கோணாக்குப்பம் என்கிற இடத்திலே அவருடைய திருவுருவ சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் இத்தாலி தேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மதம் பரப்பு வந்த வீரமாமணிவர் தமிழை கற்று தமிழில் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற ஒரு இலக்கண நூலையும், தேம்பாவணி என்ற காப்பியத்தையும், சதுரகராதி என்கின்ற ஒரு டிக்ஷனரியையும், ஏன் உரைநடையையும் எழுத்து சீர்திருத்தத்தையும் உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய வீரமாமணிவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: வாணி நேரம் 7:10. திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படை வீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1446 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் July 17 துவங்கி August 30 மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி August 1 முதல் August 30 வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு February 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31 வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2 பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு

0: அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53rd காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28 நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று

சமயத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 7:25. இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே, நாம் இணையவிருக்கிறோம் வயல்வெளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: வயல்வெளி.
6: என்ன தங்கச்சி, பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருக்க.
7: என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்ற, உடனே கண்ணு வச்சிருவியே.
6: அப்படி இல்லம்மா, என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. இந்த சந்தோஷத்துக்கு என்ன அர்த்தம் தான் தெரியல.
7: அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ என்ன வித்தியாசத்தை கண்டுபிட்டேன்னு இப்படி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறவ?
6: எனக்கு எதுவும் தெரியல, ஆனா ஏதோ ஒன்று தெரியுது. அது என்னன்னு உன் வாயால சொன்னா தெரியும். சரி சரி, என்ன விவசாயமெல்லாம் ஒரே படு ஜோரா போகுது.
7: ஆமாண்ணே, இப்பெல்லாம் வந்து இருக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை. இப்போல்லாம் வர வறட்சியாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஏதோ தண்ணி வந்து கூடுதலாக செழிப்பாக இருக்குது. அதனால் அதை வச்சு நான் மஞ்சளும் நிலக்கடலையும் ஒரு பக்கம் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறேன். வேறு என்ன வேணும் நமக்கு? பயிர் நல்லா இருந்தால் முகத்தில் சந்தோஷம் இருக்காதா என்ன?
6: சரி, இதை பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியுமா?
7: என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்ட? நான் தான் எப்போவுமே வந்து நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்டுட்டு தானே விவசாயம் பண்ணுவேன். அதே மாதிரி தான் வந்து இதுவும் கேட்டு மஞ்சளும் நிலக்கடலையும் சாகுபடி பண்ணிட்டு இருந்தேன். அதை விட இன்னொரு விஷயம் கேளு, நான் அதை கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூடுதல் விஷயமா, இன்னைக்கு கூட வந்து நம்ம எஃப்எம்லயே வந்து அந்த மஞ்சளை பற்றியும் நிலக்கடலை பற்றியும் சொல்ல போறாங்க. அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் நான் கூடுதலாக பராமரிப்பு செய்வேன்ல.
6: சரி, யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்ன தகவல் சொல்றாங்க?
7: நல்லா கேட்ட போன, மஞ்சளும் நிலக்கடலை சாகுபடி பத்தி எம் தண்டா பகுதியை சேர்ந்த கே காந்தி அவங்க வந்து அழகாக தெளிவா சொல்ல போறாருண்ண.
6: சரி சரி, நீ மட்டும் செழிப்பா இருந்த போதுமா, அந்த ரேடியோ பொட்டி ஆன் பண்ணு, ஒன்னா சேர்ந்து கேட்போம்.
7: இதோ உடனே ஆன் பண்றேண்ணே. நான் என்னைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு எதுவும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? இந்த பாரு, ரேடியோ பொட்டியை போட்டேன் பாரு.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி

0: எம் தண்டா பகுதியைச் சார்ந்த கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: சரிங்க, இப்போ மூன்று பயிராக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மஞ்சள், நிலக்கடலை, மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆமாம்.
1: எவ்வளோ ஏக்கரை நிலம் வச்சுருக்கீங்க?
2: 2 ஏக்கரை இருக்குது.
1: 2 ஏக்கரை நிலத்தில், 2 ஏக்கரை நிலத்தில் எந்த இடத்துலையும் குறைக்காடு இல்லாமல் நிறைவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க?
2: நிறைவாக பண்ணிருக்கிறோம். குறைக்காடு இல்லை, தண்ணி வசதி இருக்குது.
1: தண்ணி வசதி என்ன மாதிரி தண்ணி? கிணத்து பாசமா?
2: கிணத்து பாசம்.
1: போரெல்லாம் போட்டு?
2: போர் போடல.
1: கிணத்து தண்ணி இருக்குது.
2: ஆமாம். பள்ளம் அளவுக்கு பள்ளம் வரும், தண்ணி நல்லா ஊற்றுக்கள்,
1: தண்ணி நல்லா
2: நல்லா இருக்கு. ஃப்ரீ கரண்ட்டு,
1: ஃப்ரீ கரண்ட்டு, அதனால் பண்ணிட்டுருக்கீங்க. சரிங்க, தொடர்ந்து பண்ணுறீங்க. இப்போ மஞ்சள்னு பண்ணிட்டு வரீங்க. இப்போ நிறைய நம்ம ஏரியாவிலாம், சரிங்களா, தருமபுரி மாவட்டத்தில் நிறைய மஞ்சள் பண்ணிட்டு வராங்க.
2: ஆமாம்.
1: இந்த தருமபுரி மாவட்டம் தான் சரி, சேலம் மாவட்டம் தான் சரி, அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு பயிர் மஞ்சள் தான்.
2: மஞ்சள்.
1: அதே மாதிரி ஈரோடு மஞ்சள் மாநகரம் பேர் போன ஒரு நகரம், அங்கேயும் நிறைய மஞ்சள் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சளுக்கான அந்த கிழங்கு, அந்த விதையெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க?
2: ஐயா, மஞ்சளுக்கு நாங்கள் மண்ணு தான், ஏரி மண்ணு தான் கொட்டணும். ஒரு 10-30 வண்டி

0: நிறைய நம்ம ஏரியாவிலாம் சரிங்களா, தருமபுரி மாவட்டத்தில் நிறைய மஞ்சள் பண்ணிட்டு வராங்க.
1: ஆமாம்.
0: இந்த தருமபுரி மாவட்டம்தான் சரி, சேலம் மாவட்டம்தான் சரி, அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு பயிர் மஞ்சள் தான்.
1: மஞ்சள்
0: அதே மாதிரி ஈரோடு மஞ்சள் மாநகரம் பேர் போன ஒரு நகரம், அங்கேயும் நிறைய மஞ்சள் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சளுக்கான அந்த கிழங்கு அந்த விதையெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க?
1: ஐயா, மஞ்சளுக்கு நாங்கள் மண் தான், ஏரி மண் தான் கொட்டணும். ஒரு 10-30 வண்டி எருவு கொட்டக்கூடாது. எருவு கொட்டினா என்ன ஆகுதுன்னா புழு அடிச்சிடுது, அதனால எருவுக்கு சக்தி அதிகமாக தரல. மண்ணு தான், ஏரி மண்ணு தான் ஒரு 30 வண்டி கொட்டணும். கொட்டி நெருவி நல்லா டிராக்டர் விட்டு ஓட்டி, அதுக்கு ஓட்டி கிளீனம் பண்ணிட்டு வயல் வயலாக தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு ஒரு 10-15 நாள் அப்படியே காய வைப்போம். காய்ஞ்சின்னா அந்த களைங்கள்லாம் மொழிச்சு வரும். மொழிச்சிச்சுன்னா அது என்ன ஆகுன்னா அம்மா அது மறுபடியும் ஓட்டுவோம். ஒரு கிலோ மஞ்சள் விலைக்கு தான் வாங்கணும்.
0: எங்கே வாங்குறீங்க?
1: அங்கேயும் இப்போ இங்கே நல்லம்பள்ளி இங்கே வந்து தான் வாங்கணும். 500 கிலோ 40 ரூபா
0: 500 கிலோ வாங்கிக்கிறீங்க?
1: ஆமாம்.
0: என்ன கிலோ ரெண்டு ரேட்டு
1: கிடைக்குங்க? 40 ரூபா
0: ம்,
1: நாட்டு மஞ்சள்
0: ம்,
1: 500 ரூபா 40 ரூபா போட்டு வாங்கிட்டு இருந்தால் ஆளை வச்சு கிளீனாக கால் போட்டு பக்குவமாக போட்டு பொம்பளை ஆள் வச்சு தான், ஒரு 10 பொம்பளை ஆள் வச்சு தான் போடுவோம். மஞ்சள் போட்டு களைக்கொல்லி அடிச்சிடுவோம். மஞ்சள் போட்டு தண்ணி கட்டினோம்னாவே மேலே களைக்கொல்லி அடிச்சிடுவோம். ஏதோ ஒன்று ரெண்டு மொழிச்சா களை, ஒரு மாதம் ஆகிடுது இல்லையா மொழிக்கிறதுக்கு மஞ்சள், அதனால அதுக்குள்ளே வர களைங்கள்லாம் சாகும். அடித்து விட்டு ஒரு மாதம் வரைக்கும் இருப்போம். அதுக்கு பின்னாடி தான் மஞ்சள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மொழிக்கும். மொழிச்சு வந்த பின்னாடி இன்னும் ஒரு மாதம் விட்டு இன்னும் 10 பொம்பளை வச்சு கீறி விடுவோம். அப்போல்லாம் உரம் உரியா எதையும் போட மாட்டோம். கீறி விடுவோம், கொத்து வச்சு கீறி விட்டு பக்குவமாக தண்ணி கட்டுவோம். தண்ணி கட்டி நல்லா ஒரு 5-7 6-7 வந்துடும். வந்த பின்னாடி தான் நல்லா சக்தியான உரம் தான் போடுவோம். லேசாக போட்டு தான் கட்டுவோம்.
0: என்ன சக்தியான உரம்னா? என்னென்ன?
1: அடிவரம், பொட்டாசு, யூரியா கலக்க மாட்டோம். யூரியா போட்டால் வளரும், அதனால போட மாட்டோம்.
0: சில நேரம் பார்த்தீங்கன்னா 8 லோடு 5 லோடு உரம் கட்டுறோம் அப்படின்றாங்க.
1: இடத்த பொறுத்த வரைக்கும் 3 ஏக்கரா 4 ஏக்கரா இருந்தால் அது லோடு கணக்கு, இது மூட்டை கணக்கு தான் போடுவோம்.
0: சரி,
1: 2 மூட்டை எடுப்பேன் நான், உரம் உரிய அதெல்லாம் கலந்து போட்டு கிளீனாக விட்டு பறிச்சு விடுவோம். பறிச்சு மண் கட்டி எல்லாம் தண்ணி தான் கட்டிட்டு வருவோம். களை எல்லாமே பார்த்திக்குவோம். கிளீனாக ஒரு பக்கமாக வந்து பார்த்துக்கிட்டு வந்து அது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா வெறலி இறங்கும் ஸ்டேஜில். அதுக்கு ஒரு பொட்டாசு இருக்குது மருந்து, அதுக்கான யூரியா உரம் இருக்குது, அக்ரி கேட்போம். இது இந்த டேஜில் போட்டால் என்னாங்கன்ட்டு வெள்ளி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதுவும் போடுங்க அப்படின்பாங்க. போட்டு ஒரு மருந்து ஒன்று அடிச்சிடும்னு சொல்லுவாங்க. போட்டு மருந்து அடிச்சுட்டு கொத்தி விடுவோம். கொத்தி கிளீனாக மண் கட்டுவோம். மண் கட்டி தண்ணி விட்டுக்கிட்டே வருவோம் மஞ்சளுடைய இது. அப்புறம் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சுன்னா தை மாதம் பக்குவமாக நாங்கள் வெட்டுவோம். சரகெல்லாம் அறுத்து போட்டு வெட்டி உட்டை போட்டு
0: அது தண்ணி விடுறதா சொன்னீங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி? அது
1: வாரம் 2 தண்ணி கட்டுவோம் மஞ்சளுக்கு. மிளகாய்க்கு டெய்லியாக 1 நாள் விட்டு 1 நாள் கட்டணும். மிளகாய்க்கு கட்டி வெட்டி எல்லாம் கான்ட்ராக்ட் தான் விடுவோம். கொப்பரை கணக்கு. இப்போ மிஷின் வந்துடுச்சுல வேச்சு கொடுக்குறதுக்கு, 100 ரூபா
0: மிஷினுக்கு. 100 ரூபா
1: 100 ரூபா வெறுகிறதுக்கெல்லாம் நாமளே கொடுத்துடணும். எல்லா சேரும் அப்போ 100 ரூபா கொடுத்து அவங்க வேச்சு கொட்டிட்டு போயிடுறாங்க. 3 பேர் 4 பேர் வர்றாங்க, வேச்சு கொட்டிட்டு போயிடுறாங்க. அது ஒரு 20 நாள் இப்போ 30 நாள் காய வச்சு அது மிஷின் இருக்குது பாலிஷ் பண்ணுறது, போட்டு மூட்டை பிடிச்சி ஈரோடு தான் கொண்டு போவோம், மார்க்கெட்டுக்கு தான் போகும். போனோம்னா அந்த ஸ்டேஜில் ஏதாவது விலை குறைவானா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். ஏதோ 1000 ஏறுதுன்னா அந்த ஸ்டேஜுக்கு எங்களுக்கு கால் வரும், நாங்கள் போவோம், போய் போட்டு வருவோம். 14, 13, 15 இப்படி தான் குண்டால் போகுது. இந்த வருஷம் தான் கொஞ்சம் 1000 சேர்ந்து போய்க்குது.
0: சேர்ந்து போய்
1: போன வருஷம் ரொம்ப கம்மி
0: கம்மியாக தான் போயிருக்கு.
1: கம்மியாக தான் போச்சு. இந்த வருஷம் போனதுனால தான் நாங்களாம் மஞ்சள் போட்டுக்கிறோம்.
0: சரி,
1: இப்படி தான் மஞ்சளுடைய இது.
0: சரி,
1: மஞ்சள்னு போட்டால் எருவு போடக்கூடாது, போட்டால் அது புழு அடிச்சிடுது. அதனால நாங்கள் மண் கொட்டணும், உரம் உரியா ஒரு சக்தியை கொடுத்தோம். இப்படி தான் ஒரு மஞ்சள் கொடுத்தோம். கல்லக்காய் அப்படி இல்லை, அது எருவு கொட்டலாம்.
0: சரி சரி, இப்படி இருக்கும்போது மஞ்சளில் பெரும் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து சாப்பிட்றது சில நோய்கள்லாம்.
1: எருவு தான்
0: அந்த ஆமணக்கு செடி, இந்த வந்து மாதுளம்பழம் செடி அப்படின்னா அந்த வரப்போகிறோம் வயலோரம் நடும்போது அதன் மூலிமா வந்து இந்த கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய பிரச்சனை.
1: அது வருதுனால தான் அதெல்லாம் எதையும் நடமாட்டோம். மஞ்சளை எதையுமே வைக்கணும். முன்ன வெங்காயம் வைப்போம், கத்திரிக்காய் செடி வைப்போம், தக்காளி செடி வைப்போம்,
0: கொத்தமல்லி செடி கூட,
1: கொத்தமல்லி செடி கூட வைப்போம். அந்த கால் சந்தில் விடுவோம், முன்ன அப்படியெல்லாம் பண்ணி பதத்தை பார்த்து எடுப்போம். அது என்னன்னா மஞ்சளுக்கு பாதிக்குது அது போடுறதுனால. அதனால மஞ்சளை விட்டு வேற எதையுமே நாங்கள் எதுவுமே போடுறதில்ல. முன்ன கொட்டமுத்தி செடி கூட நடுவோம், துவரம் செடி கூட நடுவோம் முன்னெல்லாம். அது ஏதோ குழம்புக்கு அதுக்கு ஆகுதுன்ட்டு இப்போ அதெல்லாம் செய்யறதில்ல. அதனால புழு அடிக்குது
0: கொட்டமுத்து செடினாலும் பெரிய பிரச்சனை.
1: அதனால காட்டில் நாங்கள் வச்சுக்கிறதில்ல.

0: சுத்தமாக மஞ்சள் மட்டும்தான், மஞ்சள் ஒன்றே தான் தவிர எதையும் வைக்க மாட்டோம், வெங்காயம் பூண்டு கீழே எதையும் வைக்க மாட்டோம், மஞ்சள் மட்டும்தான். மஞ்சளோட தண்ணி கட்டிக்கிட்டு வாரம் ரெண்டு தண்ணி கட்டுவோம், கட்டி அது பழுப்பு அடிச்சிச்சுன்னா தலை அக்ரி கிட்ட கொண்டு போவோம், அக்ரி இந்த மாதிரி அடிக்குதுன்னா அதுக்கான மருந்து கொடுப்பாரு, அது மிஷினை வச்சு ஆளை வச்சு அடிப்போம், அடிச்சுதான் பாங்கு பண்ணி தான் கொண்டு வருவோம். இப்படிதான் மஞ்சளோடைய ரிகார்ட்.
1: இப்போ நாட்டு மஞ்சள் தான் நீங்கள் நட சொன்னீங்க, பெரும்பாலும் நாட்டு ரகம் தான் நடுவாங்க, என்னென்ன ரகம்லாம் இருக்கு?
0: நிறைய ரகம் இருக்கு, ரகத்தோடைய பேர் நம்மளுக்கு தெரியல, சரியா? பெருநாடா இருக்கு, சிறுநாடா இருக்கு, நாட்டு மஞ்சள் இருக்கு, இருக்கு ரகத்தோடைய பேர் நம்மளுக்கு சரியானபடி தெரியல. அதனால நம்மளுக்கு தேவையானது நாட்டு மஞ்சள் தான், பெருநாடா நம்மளுக்கு சைடு வரதில்லை, சரியா? அது சேலம் மாவட்டம் தான் அந்த மாதிரி போகுது, ஈரோடு மாவட்டம் தான் அந்த மாதிரி போகுது, பெருநாடா நம்ம மாவட்டத்தில் அப்படி இல்லை. சிறுநாடெல்லாம் அது நம்மளுக்கு நோவு கொஞ்சம் தாக்குப்பிடிக்குது சிறுநாடா நம்ம, அதனால பெருநாடா நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, சிறுநாடா நாட்டு மருந்து தான் போ மஞ்சள் தான் போடுறோம். அதனால அது கொஞ்சம் ஏதோ கை கடிக்குது, விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கும்,
1: சரி?
0: இல்லைன்னா போட்ட முதலே 10,000, 50,000, 20,000 போயிடும்.
1: சரி, இப்போ அந்த மஞ்சள் செடியோட உயரம் எந்த அளவுக்கு வளருங்கய்யா?
0: வைரம் ஒரு 2 அடி வரும்,
1: 2 அடி வரைக்கும் வரும்,
0: நல்ல விளைச்சல் வந்துச்சுன்னா 2.5 அடி.
1: உயரத்துக்கு தகுந்த மாதிரி காய் பிடிக்குமா?
0: ஆமாம், திண்டு தகுந்த மாதிரி தான், உயரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை, திண்டு காம்பு எப்படி வருதோ மொத்தமாக அந்த இதோடைய கட்டியே ஒரு சுமாராக இருக்கும், சலசலன்னு இருக்கிறது கட்டி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அந்த மாதிரி மஞ்சளுடைய இது. அந்த மாதிரி ஊக்கத்தை கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் பதமாக பார்த்து நாங்கள் பதமாக பண்ணுறோம், பண்ணுறது பண்ணுறோம், செய்கிற மட்டும் செய்கிறோம், கொஞ்சம் உபயோகமாகிற மாதிரி செய்வோமே அப்படிங்கிறனால அது கொஞ்சம் கடனோ உடனோ வாங்கி கூட செய்கிறோம், கையில் காசு வச்சுட்டுலாம் செய்கிறதில்ல, ஏதோ மற்றவங்ககிட்ட பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட வட்டிக்கோ வாசலுக்கோ வாங்கி தான் பண்ணுறோம், மாதம் கண்டா ஏதோ அப்படி தகுந்த மாதிரி வட்டி கொடுத்துட்டு தான் வரோம். விவசாயம்லாம் பண்ணுன்னா 1,00,000, 2,00,000 இருந்தால் தான் முட்டுழி ஆகுது, ஒரு பொம்பளைக்கு 500 ரூபா கூலி, 9 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணிக்கு டான் வந்துடுவாங்க, ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டாங்க, அந்தக்குள்ளே வேலை வாங்கிட்டா தான். நாம் ஏதோ அசால்ட்டாக தானமானமாக இருந்துட்டோம்னா பாதி வேலை கூட ஆகாது, பாதி வேலை அப்படியே இருக்கும், மறுநாளும் அந்த பொம்பளை வச்சு தான் செய்யணும், ஏதான்னு சொல்லிட்டோம்னா மறுநாள் வரமாட்டாங்க காட்டுக்கு, அது வேற சலுப்பு. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 டீத்தை வாங்கி தரணும், 3 டீ வந்ததுமே 10 மணிக்கு ஒட்டி, 1 மணிக்கு ஒட்டி, 3 மணிக்கு ஒட்டி இப்படி வச்சு கொடுக்கணும், பால் இருக்கா இல்லையோ தெரியல, விலைக்கு கூட வாங்கி தரணும் நம்ம, அது செய்கிற முறை அது நம்ம எடுத்துக்காட்டலாம் சொல்ல வரதில்ல, அது செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நல்லது நம்மளுக்கு, அவங்களும் செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. சம்பளம் வேணால் 500 ரூபா பெண்களுக்கு, 500 கொடுத்தா தான் காட்டு பக்கம் வர்றாங்கல்ல வரதில்ல, அதனால இப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். மஞ்சளோட ரிசல்ட் இதுதான்,
1: ரிசல்ட் அப்படியே இருக்கும்போது மஞ்சள் மார்க்கெட்டு நீங்கள் வந்து ஈரோடுலாம் போகிறீங்க, சிலர் வந்து இங்கேயே வந்து பெண்ணாகரம் தருமபுரி அப்படிலாம் பண்ணுறாங்க, இங்கே தான் பண்றீங்களா இல்லை பெரும்பாலும் ஈரோடு தான் போவோம்?
0: நாங்கள் ஈரோடு தான் போகிறோம்,
1: ஈரோடு தான் போயிருங்க.
0: ஆமாம், இந்த தடவை தான் இப்போ இங்கே போட்டாங்க சொசைட்டியில், அது என்ன ஊருன்னா பன்னாத்தப்பட்டி என்னமோ,
1: சரி
0: அங்கே அது ஒரு 14,600, 700 போச்சு, அது போட்டு வந்ததுமே ஈரோடில் ஏறிச்சு
1: ஏறிச்சு.
0: மஞ்சள் அடுத்த வருஷம் கிடைக்குமோ இல்லையோன்னு சொல்லி வியாபாரிங்க நிறையா வந்து ஏட்டிக்கு போட்டியாக வந்து கொஞ்சம் 1,000, 2,000 எச்சா வாங்கிட்டாங்க, 15,000 கூட போச்சு சட்டை.
1: சரிங்க,
0: மஞ்சளுக்கு நல்ல காசு. இந்த தடவை இப்போ போனது தான் இது, அதுக்கு முன்னெல்லாம் 13-12 தான் இருந்துச்சு, 2 மாதம் முன்னாடியே அதோடைய விலையே கொஞ்சம் என்ன நேரத்தில்னு தெரியல, வியாபாரிங்க வந்து குமிஞ்சாங்க, வெளி வியாபாரிங்க சேடுங்க வந்தாங்க, டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு மஞ்சள் இல்லையே எனக்கு இல்லையே உனக்கு இல்லையுன்னு சொல்லி 1,000, 2,000 பார்க்கல, அவங்க கொஞ்சம் கூடுதலாக வச்சு நடிஞ்சு, அந்த 1 வாரம் மட்டும் நல்லாவே நடிஞ்சு, வேலை நல்லா நீட்டாகவே போச்சு. அந்த மாதிரி போனால் விவசாயம் ரொம்ப கடுமையான பாதிக்க மாட்டாங்க, இப்படி 12,000, 10,000 போச்சுன்னா ரொம்ப கடுமையாக பாதிக்கிறாங்க.
1: சரி, வித்தியாசங்கள் வருது.
0: ஆமாம்,
1: அது எந்த காலத்தில் ஏறுது எப்போ இறங்குதுன்னு தெரியும்,
0: ஒரு நல்லா விளைஞ்சிருச்சுன்னா ஒரு சட்டைக்கு நம்மளுக்கு ஒரு 3,000 கிடைக்கும், 10 சட்டை அஞ்சுனா ஒரு 30,000 தான் கிடைக்கும், அது விளைச்சலுக்கு மாறி போயிடுச்சுன்னா அந்த 30,000 கையிலேருந்து போயிடும் செஞ்சதுலேயே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம், நஷ்டப்பட்டுக்கிறோம், வேதனைப்பட்டுக்கிறோம், வாங்கின கடன் கட்டாமல் வட்டிக்கு வாங்கினது கட்டாமல் கூட கஷ்டம், ரொம்ப சண்டை சல்ப் சங்கடமாக கூட வாழ்ந்துக்கிறோம், அதுக்காக என்ன பண்ண முடியும், சொந்த காடு நாம் ஏதோ செஞ்சு ஆகணும், கிணறுறப்பா தண்ணி, கரண்ட்டு மோட்ரு ஃப்ரீ கரண்ட்டு, ரோடு வரும் வரோம் வரோம் குறையா போட்டிக்கிட்ட பார்க்குறோம் திட்டம் இல்லை, அதனால் நாம் ஏதோ கடனை உடனே வாங்கி செய்கிறோம்.
1: சரி,
0: கல்லக்காயும் அப்படி தான்.
1: சரி, அதிக பொருட் செலவில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, செலவு அதிகம், ஆரம்ப கட்டத்துலேயே அதிகமாக செலவாகுது,
0: இப்படி செஞ்சால் தான் பக்குவமாக கொண்டு வர முடியுது.
1: கொண்டு வரது

0: இல்லைன்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா எந்த ஒரு விவசாயம் சரியான முறையில் வராது,
1: பண்ண முடியாது,
0: மாறியாது. கடம்படுறோம், காசு இருக்கு இல்லை அதெல்லாம் பார்த்தோம்னா பயிர் சரியான முறை வராது. வர வைக்கிறதுக்கான வழி தான் இது. முறையாக செஞ்சாதான் அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருது, செய்யுது, உபயோகப்படுது. நாம் இதெல்லாம் செஞ்சு 10,000 ஒரு தடைக்கு 5,000 ஒரு தடைக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த கட்டம் விட்டோம்னா புழு அடிச்சிருச்சுன்னா இல்லை ஒரு நோவு பட்டிருச்சுன்னா வீணா போயிடும். காட்டு ஓட்டினதும் வேஸ்ட்டு, மஞ்சள் வாங்கி போட்டதும் வேஸ்ட்டு, அப்புறம் ஆளுங்களை வச்சு வேலை வாங்கினதும் வேஸ்ட்டு, எல்லாம் போயிடும். அதனால பண்ணது பண்ணோம், 50,000 பண்ணுறோம், இன்னும் 30,000 என்ன அப்படின்னு கணக்கில் பண்ணால் தான் அந்த மருந்து அடிக்கிறது, களாரி விட்டு மருந்து அடிக்கிறது, உரம் உரியா போடுறது, தண்ணி வாரத்துக்கு 2 டைம் கட்டுறது, பொறுப்பாக கொண்டு வந்தால் தான் வெள்ளாமே.
1: சரி, இப்போ சமீப நாட்டில் வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் ஆரம்பிச்சு, சில நேரங்கள் மழை பெஞ்சது, சில நேரம் வெயில் அடிச்சுது. இப்போ பெஞ்ச மழைகள் ஏதாவது கை கொடுத்ததா மஞ்சளுக்கு?
0: இப்போ பெஞ்ச மழை நம்மளுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக பெய்யல, பள்ளம் போகிற மாதிரி பெய்யல.
1: தூரல் தான்,
0: தூரல் தான். ஏன்னா ஈரம் விடாமல் இருந்துச்சு,
1: ஈரம் விடாமல் இருந்தது,
0: விடாமல் இருந்துச்சு. இப்போ நேற்று கூட ஒரு மழை, இப்போ ஒரு 20 நாளாக இல்லை
1: மழை, நேற்று
0: வெயில் அடிச்சது நல்லா. நேற்று நல்லா எங்கள் சைடு எங்கள் ஊர் பக்கம் செயலி பக்கம் நல்ல மழை, நல்லா பெஞ்சி 60-60 மழை தேரும். இன்றைக்கி வந்துச்சுனா கூட அப்படியே சூடு பிடிச்சிக்கிச்சின்னா நல்லா களை கொஞ்சம் பில்லுங்கள்லாம் கொஞ்சம் முட்டி வரும், ஆடு மாடும் கொஞ்சம் ஓரம் பாரம் கட்டி மேய்க்கலாம். அப்படி ஒரு சௌகரியமே இருக்குது. வெத்தாத பள்ளம் வர்ற மாதிரி மழை நம்மக்கிட்ட இல்லை.
1: இல்லை,
0: இப்போ பருவம் மழைலாம் கொட்டு கொட்டும் கொட்டிச்சு தான்,
1: சரிங்க,
0: இருந்தாலும் அதிகமான மழை இல்லை, டெய்லியாக பேஞ்சி பள்ளம் வர மாதிரி பெய்யல.
1: சரி, ஆனால் மஞ்சளோட இலைகள்லாம் பார்க்கும்போது சில நல்லா ஆரோக்கியமாக கரும்பூச்ச நிறத்தில் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும் நல்லா வளருது அப்படின்னு சொல்லுவோம். சிலது மஞ்சள் நிறம்
0: மண் வாக்குது, அது எருவு போட்டோன்னா அதெல்லாம் வராது, பழுத்துக்கும், செவேன் வந்துடும், இல்லை மஞ்சளாக வரும், இல்லை ஒரு காஞ்ச மாதிரி பாதியால் காயும் நோவுப்பட்ட மாதிரி அப்படி வரும். அதனால் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் எருவு போடக்கூடாது,
1: எருவு தான்,
0: மண்ணு கொட்டலாம். ஏரி மண் இருந்தால் கொஞ்சம் கொட்டி அது என்ன பண்ணோம்னா நல்லா நெறி விட்டு நல்லா கலப்பை தேக்கி விட்டு ஓட்டி ஓட்டி விட்டு தண்ணி விடணும், வயலுக்கு விடுற மாதிரி தண்ணி விட்டு நிப்பாட்டிடணும். ஒரு 20 நாள் காய வச்சோம்னா அதுக்கு பின்னாடி அந்த களைலாம் அழகாக முட்டிக்குது, நம்மளுக்கு ரொம்ப சேதம் பண்ணுறதில்ல, கஷ்டம் கொடுக்குறதில்ல. அதனால் நல்லா பக்குவமாக 2-3 சால் ஓட்டி க்ளீனாக ஓட்டி நல்லா ஆளை வச்சு போட்டு கால் போட்டு பொம்பளை காலை வச்சு மஞ்சள் போட்டு தண்ணி கட்டிட்டோம்னா அதுக்கு மேலே தண்ணி கட்டினதுக்கு மேலே களைக்கொல்லி அடிச்சிடணும். ஏதோ ஒன்று ரெண்டு மொழிக்கும், ஏரி மண் கொட்டுறோம் இல்லையா, அது எப்படி இருந்தாலும் 3 வகை 2 வகை மொழிக்கும், 1 வகையில் 1 வராது, முன்ன பின்ன கூட மொழிக்கும். அதனால் ஒன்று ரெண்டு இருந்தால் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் களைக்கொல்லி அடிச்சிடுவோம். களைக்கொல்லி அடித்து அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ 1-2 வரும், 1 மாதம் ஆனால் இலை வந்து ஒவ்வொன்றா தான் வரும், 1-2 தான் வரும் இலை, வந்து 1-2 தான் வரும். அது இலை ஒரு 5-6 இலை வந்த பின்னாடி மறுபடியும் 4-5 பொம்பளைக்கு வச்சு ஒரு பக்குவமாக எல்லாம் களாரி விட்டு மண் விட்டு தண்ணி கட்டுவோம்.
1: சரி,
0: இன்னும் ஒரு 10-20 நாள் 1 மாதம் விட்டு தான்
1: சரி
0: லேசாக உரம் உரியாக போடுவோம்.
1: சரி, மஞ்சள் வந்து நீங்கள் பயிர் பண்ணுறீங்க, சில நேரம் அந்த பயிருக்கு மழையானது தேவைப்படுது, சில நேரத்தில் மழை வரதில்லை, சில நேரத்தில் அதீத மழைகள் வந்து பெய்யுது. அதீத மழைகள் பெய்யும்போது இது ஆகறதில்ல,
0: ஓடை இருந்தால் அடிச்சிட்டு போயிடும், காடு மேடா இருந்து சமமா இருந்துச்சுன்னா
1: ஒன்றும் ஆகாது,
0: ஒரு மூலம் தண்ணி நின்னாலும் ஒன்றும் ஆகாது. அது நம்ம 8-5 நாள் நின்றுச்சுன்னு வச்சுக்கோ அழுவி போயிடும்,
1: அழுவி போயிடுது.
0: அது ஏதோ ஒரு வகையில் வாய்க்கால் எடுத்து
1: வடிச்சிடணும்,
0: ஏதோ ஒரு வகையில் விடணும். இந்த காட்டுக்காரன் பக்கம் கெஞ்சினாச்சு விடணும், என் காட்டு பக்கம் விடாதான்னு
1: சொல்லுவான்,
0: இல்லை அந்த காட்டு பக்கம்னாச்சும் விடணும், இல்லை நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு ரோடு ஓரத்தில் வெட்டிட்டு வந்து ஆள் வச்சு கூட ரோட்டில் விட்டு ரோடு வழியாக விடணும்,
1: ஏதோ ஒரு பக்கம் வழி விட்டாதான் காப்பாற்ற முடியும்.
0: 2-3 நாள் தப்பிக்கலாம், 8 நாள்லாம் இருந்துச்சுன்னா தானாக பூரா அழுவிடும். அது ஏதோ ஒரு வழி பண்ணி தான் அந்த தண்ணி கொண்டு வந்து வாய்க்கால் வழியா ரோடு வழியா இந்த காட்டுக்காரன் விட மாட்டான், அந்த காட்டுக்காரன் விட மாட்டான், என் காடை பூரா இதாக்குதுன்னு சொல்லுவான். அதனால ஏன் ஓம்புன்னு சொல்லி ரோடு ஓரத்தில் வெட்டிட்டு வந்து ரோட்டுக்கு ஜாயிண்ட் பண்ணி வாய்க்கால் போட்டு விடணும், அப்படி பண்ணி தான் ஆகணும்.
1: சரி,
0: தண்ணி
1: மஞ்சள் வந்து அதீத செலவு பண்ணி நீங்க வந்து பண்றீங்க,
0: இப்படி பண்ணாதான் மஞ்சளுக்கான முறைப்பாடு.
1: அதாவது ரேட்டு அந்த நேரத்துக்கு உண்டான ரேட் அதிகமாக போச்சுன்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம்.
0: ஆமாம்,
1: அப்படி ஒரு ஒரு போனஸாக இருக்குது. அந்த நேரத்தில் வீழ்ச்சி இருந்தாலும் அதிக நஷ்டத்தை கூட ஏற்படுது. பெரும்பாலுமே மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் செய்யக்கூடிய தவறு என்னங்கய்யா? ஒரு அனுபவ விவசாயம் இருக்கீங்க, எந்த காலத்தில் எந்த ரேட் வருது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, மற்ற விவசாயிகள் செய்யக்கூடிய தவறு என்ன?
0: மற்ற விவசாயிகள்னா இப்போது ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் 50 பேர்

0: மண்டி மார்க்கெட்டுக்கு போனால் அது படுற வியாபாரிங்களுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க,
0: அவங்க நம்மளுக்கு 10 ரூபா வச்சு தான் கேட்பாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் மஞ்சள் கொண்டு போய் போனோம்,
1: குறைஞ்சி போயிடும் ரேட்டு.
0: அங்கே மூட்டை மேலே வைக்கிறதுக்கே இடம் இருக்குது,
1: இடம் இருக்காது.
0: ஐயோ ஆகாது ஆகாது எடுத்து போன்றாங்க. அந்த கட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை,
1: சரிங்க,
0: விற்கிறதுக்கும் விலை மோசமான விலை போகுது. அந்த நேரத்தில் அந்த ஷேடுங்க அள்ளியை அடிச்சுட்டு
1: போயிடுறாங்க. சரி, குறைந்த
0: கடன் பட்டிக்கிட்டோம். இந்த நிலைமையில அந்த கடங்காரனை மஞ்சள் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம். அவனை கொண்டு போய் கொடுக்கலன்னா அவன் வந்து டாய்டுன்னு வீட்டாண்ட கத்துவான். அதை யோசிக்கிறதா, இந்த விலைக்கு போட்டுட்டு அநியாயமாக போகிறதா, எதை வச்சு அப்படி ஒரு கட்டம் வந்து இருந்துச்சு.
1: சரிங்க,
0: மாவட்ட நிலவரில் இருந்துச்சு அப்போ. அது எல்லாம் போட்டு மஞ்சள் ரொம்ப வீக்காக போச்சு விலை, யாருமே போடாமல் விட்டாங்க. இப்போ 2-3 வருஷமாக தான் கொஞ்சமாக போட்டிக்கிறோம். மஞ்சளுங்கிற வேலையே வேணாம், 7000-8000 போட்டு என்னத்துக்கு வரப்போகுது இப்போ நடக்கிற முட்டுவலிக்கு, இது ஆகிற வேலையா அப்படின்னு விட்டோம். அதே மாதிரி சில மாவட்டத்துலேயும் விட்டதுனால தான் வர்ற வியாபாரிகளுக்கு கம்மியான மஞ்சள் கிடைக்குது. மஞ்சள் கிடைக்குதா? அவங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதில்ல. அதனால அந்த 2000-3000 ஒரு குண்டாலுக்கு வச்சு எடுக்கிறாங்க, கேட்குறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு ஆசை,
1: எல்லாரும் பண்ணும்போது நாமளும் பண்ணக்கூடாது, வேற பயிர் ஏதாவது பண்ணுவோம்
0: அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்ததுனால தான் இப்போ 3 வருஷமாக தான் மஞ்சளே கொஞ்சம் தடமாடுது. எல்லா இடத்துலையும் பட்டிக்காடு ஏரியாவாகட்டும் டவுனாகட்டும் சிட்டியாகட்டும் போடுறாங்க. முன்ன ஒரு 5-6 வருஷம் 8 வருஷம் போடவே இல்லை, நாங்கள்லாம் தொட்டி கூட பார்க்கல. பார்த்தா பண்ணால் இப்படி தான் பண்ணணும் முட்டுலி. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். அது நீ 10 ரூபாய்க்கு இல்லை, 1000 ரூபாய்க்கே சட்டை வித்தானோ மஞ்சளும் செஞ்சால் இந்த வகையில் தான் பண்ணணும். மண் கொட்டுறதோ உரமுறையாக போடுறதோ கொத்துறதோ மருந்தடிக்கிறதோ இப்படி பாங்காக தான் பண்ணிட்டு வரணும். அது மஞ்சள் வெளிஞ்சானோ வெளியானோ இப்படி தான் பண்ணணும், வெளி வைக்கிறதுக்குன்னா இப்படி தான் பண்ணணும். விலை நம்மளுடைய அதிர்ஷ்டம் அது வர பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி
1: மஞ்சள் வந்து ஒரு மகிமை, மங்களகரமான ஒரு மஞ்சள் பயன்படுத்திங்க. ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குது, விவசாயினோட தீமையை போகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குது. மஞ்சள் வந்து பயிர் பண்ணது அதிக லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அருமைங்க. அடுத்தது பார்த்தா நிலக்கடலை பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. நிலக்கடலை எவ்வளோ போட்டிருங்க? நிலத்தில்
0: 1/2 ஏக்கரா போட்டிருக்கோம்.
1: 1/2 ஏக்கரை தான் போட்டிருக்கீங்க. ஒரு குறைந்த அளவு
0: பிடிச்சி பக்குவமாக ஓட்டி அதுக்கும் அதே மாதிரி தண்ணி விட்டு 10 நாள் 20 நாள் விட்டு காய வச்சு அதுக்கு ஓட்டி விட்டு அப்புறம் பொம்பளைங்க வச்சு பாத்தி பிடிச்சி ஆம்பளைங்க வச்சு பாத்தி பிடிச்சிட்டு கொத்தில் தான் போடுவோம். கொத்தில் தான் போடுறோம், கிளீனாக முளைச்சிட்டு போகிறோம். முளைச்சிட்டு வந்து 1 மாதம் வரைக்கும் தண்ணி கட்டிகிட்டே வருவோம். அது ஜாஸ்தி தண்ணி கட்டக்கூடாது,
1: அதிகம் தேவையில்லை.
0: ஆஹா, அதிகம் கட்டக்கூடாது. வாரம் ஒரு தண்ணி வெயில் அதிகமாக இருந்தால், இந்த மாதிரி மோடம் கட்டிட்டு இருந்துச்சுன்னா 10 நாள் 15 நாள் கூட ஒரு தண்ணி கட்டலாம். இப்படி தான் கட்டணும். அதுக்கு வெள்ளாட்டு குட்டி போகக்கூடாது, சொத்தாயிடும் காய்ங்க. அதையும் பார்க்கணும். நம்ம கிட்டே இருந்தாலும் பார்த்திக்கணும், அடுத்தவங்க குட்டி வந்தாலும் பார்த்திக்கணும். அப்படி அதுக்கு லேசாக என்ன பண்ணோம், பொட்டாஸ் 1 மாதம் 1.5 மாதம் கழித்து உரமும் பொட்டாசும் கொஞ்சம் வீக்காக செடி இருந்துச்சுன்னா ஊரியாவும் எல்லாம் கலந்து அழகாக போட்டு விட்டு பொம்பளைங்க ஒரு 4-5 பொம்பளைங்க வச்சு கீ கொத்தி விடணும்.
1: கொத்தி விட்றீங்க?
0: கொத்தி பக்குவமாக விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து நல்லா காய வச்சு வாட வச்சு செடிங்கெல்லாம் கொஞ்சம் வாடல் வரலாம் வரணும். அந்த நேரத்தில் தான் தண்ணி விடணும்.
1: சரி, இப்போ தண்ணி விட்றீங்க. உங்களுக்கு சில விவசாயம் என்ன சொல்கிறாங்க, குறைக்காடாக வச்சுருக்கேன், ஏங்க நீங்கள் விவசாயம் பண்ணலான்னு கேட்டால் எனக்கு தண்ணி இல்லைங்க, அதெல்லாம் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கிணத்து பாசனம் இருக்குது, போதில் தண்ணி இருக்குது, அதனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருங்க. சில போர்வெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க, போர்வெல் இருந்தாவே போதுமானது தான் விவசாயம் பண்ணுறதுக்கு?
0: போர் நேர்ந்தான் மிக போதுமானது தான். அதுவும் சில போர் ஃபெயிலியர் ஆகிடுதே, அது 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் நஷ்டம் தானே. உள்ளவன் இருந்தால் போட்டுக்கலாம், போட்டு பார்க்கலான்னு போடலாம். கடன் வாங்கி போட்டு அது நேர்ந்துச்சுன்னா பரவாயில்ல, நேரில்னா எங்களுக்கு போதுமான தண்ணி இப்போ இருக்கு கடவுள் புண்ணியத்தில்.
1: இருக்கு
0: 2 வருஷமா அது சுத்தமாக இல்லாமல் கூட காஞ்சிட்டு இருந்துச்சு. 2023 சுத்தமாகவே கிணறே காஞ்சிருச்சு, பில்லு முடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இப்போ 2 வருஷமா கடவுள் புண்ணியத்தில் நல்லா மழை பெய்யுது, பள்ளம் வரும், கட்டு வரும், நல்லா ஊத்துக்காலு மழை அப்பப்போ பெய்யுறதுனால பள்ளம் வர மாதிரி மழை பெய்யல. இருந்தாலும் ஈரம் நல்லா கொடுக்குது, ஊத்துக்கால் வர மாதிரி பெய்யுது, ஊறுது. அந்த வகையில் நல்ல தண்ணி காலையில் எடுத்து விட்டு எல்லாம் வடிச்சிட்டோம்னா மறுபடியும் காலையில் போனால் அதே லெவலில் வந்து நிற்கிறப்போ அந்தளவு ஊத்துக்கால். அந்த டெம்பிளையும் அந்த ஆசையில் தான் வெள்ளாமல் செய்யலான்ட்டு கடனோ வடனோ வாங்கி செய்கிறோம்.
1: சரி.

0: இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை பயிர் எந்த காலத்தில் விதைக்கூடிய ஒரு பயிர்?
1: அது நாங்கள் ஆவணி மாதம் போடுவோம், மேட்டுக்காட்டு போடுற மாதிரி ஆவணி மாதம் போட்டு பார்ப்போம். அப்போ மழைகளே இல்லைன்னா தண்ணி கட்டுவோம், பேஞ்சிச்சுன்னா தண்ணி கட்ட மாட்டோம். அதுக்கான பக்கம் இது உரம் பொட்டாசு ஊரியா கலந்து அழகாக போட்டு அதுக்கு ஒரு மருந்து ஒன்று மூணு நாள் விட்டு காய வச்சு தண்ணி நல்லா அழகாக கட்டிட்டு ஒரு மருந்து ஒன்று அடிக்கணும்.
0: சரி,
1: அந்த விதைங்கள்லாம் கொஞ்சம் வெர்லிங்கெல்லாம் நல்லா விடும் பிடிக்கும் சொல்லி சொல்லுவாங்க அக்ரிங்க. அதுக்கு ஒரு மருந்து ஒரு பத்து டேங்கோ அஞ்சு டேங்கோ வாங்கிட்டு போய் ஆளை வச்சு மிஷின் வச்சு அடிப்போம்.
0: சரிங்க. இப்போ செடிகள் பார்க்கும்போது மேட்டுக்காடு செடினா உயரம் குறைவாக இருக்குது, தோட்டத்தில் இருக்கிற நல்லா ஹைட்டாக வருது, நல்லா பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஆசையாக இருக்குது, நல்லா விளைச்சல் தரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது.
1: அது
0: என்ன ரகங்க, ரகங்கள் என்ன?
1: ரகம் எதையோ ரகம் இருக்குது, அந்த ரகம் பேர்லாம் நம்மளுக்கு தெரியல.
0: மேட்டுக்காடு தோட்டத்தில் போகிறது ரெண்டு ஒரே,
1: மேட்டுக்காட்டுக்கு சரியான மழையோ ஈரமோ இருந்தால் நல்ல காய் தான், வளர்ச்சி விழுதான்.
0: ரெண்டுக்கும் ஒரே ரகம் தானா?
1: ரகம்லாம் ஒன்று தான், கொடிக்காயின்னு ஒன்று இருக்கு, அது மேட்டுக்காட்டுக்கு ஆகாது, தோட்டத்துக்கு போடலாம். கொடிக்காய்னா கொடி ஓடும்,
0: சரி,
1: இப்படி ஓடுறதெல்லாம் ஓடும், நம்ம அது கொத்தி கொத்தி கூட எடுத்துக்கலாம். நம்ம செடி பிடிச்சி பிடிக்கணும்னா நல்ல மணல் காடாக இருந்தால் வரும் முழுசாக, எல்லாம் காய் கட்டாகும் கொடிக்காய்க்கு. அது ஒரு கொடிக்கு பத்து காய் அஞ்சு காய் இருக்கும், ஒரு செடிக்கு ஐம்பது காய்க்கு மேலே கூட தேரும் அப்படி. அதுக்கு பரவாயில்ல, வளர்ச்சியெல்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா காய் கம்மியாக தான் வைக்கும், நல்ல இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும். அதுக்கு வெயிலுடைய கீழே பூமிக்கு ஆகாயத்தோடைய வெயில் அடிக்கணும். பொது பொது பொதும் செடி வந்துச்சுன்னா ஈரம் கட்டும், ஈரம் அப்படியே தான் இருக்கும், பூமி காயாது, அது அம்புங்க சரியாக இறங்காது. அது இறங்காதப்போ ஒரு பத்து அம்பு அஞ்சு அம்பு அப்படி தான் இறங்கும். செடி மட்டமாக இருக்குன்னா தூர் பிரியணும், நல்லா தூர் பிரிஞ்சுன்னா, தூர் பிரியதுக்கு தான் அந்த ஒரு மாதம் ஒன்றே கால் மாதம் விட்டு தான் அம்போட டேஜ். அது கடலக்காய் மூணு நாள் தானே, மூணு மாதம் தானே, அந்த அம்போட டேஜில் தான் பொட்டாசு உரம் ஊரியா எல்லாம் கலந்து போட்டு கீறி விட்டு நல்லா செடியெல்லாம் வாடலாக வந்த பின்னாடி தான் தண்ணி விடுவோம்.
0: சரி,
1: தண்ணி விட்டு பின்னாடி ஒரு எட்டு பத்து நாள் ஆன பின்னாடி ஒரு மருந்து பழுப்பு தான் அடிக்குதுன்னா இலை மருந்து அடிப்போம், அக்ரிகேட்டு தான் அடிப்போம். அப்படி பிச்சுட்டு போவோம்,
0: நீங்களே முடிவு பண்ணி தான் அடிக்கலாம்.
1: ஆஹா, அக்ரி கேட்போம், அக்ரிதான் நம்மகிட்ட மாணவர் இருக்கிறாங்களா எங்கள் ஏரியாவில், தலை பிடிங்கிட்டு போவோம்.
0: சரி,
1: இந்த தலை இப்படி ஆகிட்டு இருக்குதுப்பா கடலக்காய்க்கு என்ன போடணும், ஒரு மருந்து அடிங்க, இந்த மருந்து அடிங்க, அந்த மருந்து அடிங்க சொல்லுவார். இதெல்லாம் ஒரு ரேட்டு வந்து பார்த்துட்டு வாங்க சார் அப்படின்னு கேட்போம். சரி, அந்த லைனுக்கு வந்தால் பார்க்குறேன்னு சொல்லுவோம் அப்படி, இல்லைனா இது மாதிரி இந்த மருந்து அடித்தா போதும்னு சொல்லுவோம் அப்படி. சரி, அவர் பேச்சு நம்பி நாங்கள் வாங்கிட்டு போய் அடிப்போம். அது அவர் பேச்சு சொன்ன மாதிரியே பழுப்பு அடிக்காது,
0: சரி,
1: நோவு படாது, நீட்டாக வரும்.
0: சரி,
1: அந்த மாதிரி தான் கடலக்காய்க்கு.
0: ஒரு குறைந்த நேரம் தானே நிறைவான நிறைய தகவல் அணிங்கிறீங்க, மஞ்சளை பற்றி நிலக்கடலையை பற்றி சந்தேகம். சரி, இதில் ஒரு சந்தேகம், வேற ஊருக்காரு ஒரு சந்தேகம் வருது, எவ்வளோ இப்படி அழகாக பண்ணுறாரு, குறை இல்லாத காடை வச்சுட்டு அழகாக பண்ணுறாரு, நாமளும் அந்த மாதிரி பண்ணுன்னு ஆசைப்படும் போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
1: 93 42 12 53 27.
0: சரி, 93 42 12 53 27 7. இந்த எண்ணுக்கு எந்த விவசாயம் கூட்டம் அவளுக்கு தேவையான சந்தேகம்னா கொடுத்துருவீங்களா?
1: ம், சொல்லுவோம், பாருங்க இப்படி தான் செய்யணும், அது வரும் வராமல் இருக்கும், விளைச்சல் வரும், விலை இருக்குமோ சொல்ல முடியாது, சக்தி உள்ளவங்க ஸ்டாக் வச்சு போடலாம், பஞ்சம் உள்ளவங்க அப்பயே போட்டு அந்த கடனை ஓட்டணும் கட்டணும்.
0: எங்கள் ஏரியாவுக்கு இந்த மாதிரி விளைச்சல்,
1: இந்த மாதிரி
0: எந்த மாதிரி விளைச்சல் அப்படி நீங்கள் கூட கேட்டு கூட தகவல் எல்லாம் தெரியும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: சரிங்க,
1: இல்லை ஒரு விவசாயம் பண்ணால் இப்படி
0: தான். சரிங்க, இவ்வளோ நேரம் மஞ்சள் சாகுபடி பற்றியும் நிலக்கடலை சாகுபடி பற்றியும் எங்கே வாங்குறீங்க, எங்கே விற்பனை பண்ணுறீங்க, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை

0: அதை எப்படி நீங்கள் தீர்வு பண்ணுறீங்க? சமூக வெளிச்சலை நீங்கள் தரையின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் எம் தண்டா என்ற மலை கிராமத்திலிருந்து நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை நேயர்களாக தந்தீங்க. பண்பலை சார்பாக மடமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
2: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சார்ந்த கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
3: என்ன அண்ணே கேட்டியா? ராசண்ணே உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். அப்படி மெய் மறந்து உட்கார்ந்து இருக்க, கேட்டியா இல்லையா என்ன
4: கேட்ட? இந்த அனுபவம் வாய்ந்த விவசாயி எவ்வளவு அற்புதமாகவும் தெளிவாகவும் சொன்னார். அது மட்டும் இல்லை, இதனோட விளைச்சல், இதை ஏற்றுமதி எப்படி பண்ணுறது, இதனோட ரகங்கள், இது எத்தனை ரகங்கள் இருக்குது, இது எந்த மாதிரி சாகுபடி பண்ணோம், அப்படி எல்லாமே தெளிவாக சொன்னார்மா. சரி, அது மட்டும் இல்லை, நீ தானே கேட்ட, உனக்கு என்ன புரிஞ்சு?
3: நல்லா சொன்னப்போ எனக்கு புரியாமல் தான் உன்னையும் கூட சேர்த்து உட்கார வச்சு கேட்க சொன்னா என்ன? அப்படியே அவர் சொன்னார் கேட்டில்ல, மஞ்சளில் என்னென்ன வகை இருக்குது, அது எப்படி வந்து நம்ம பராமரிப்பு பண்ணி நடணும், எப்படி தண்ணி காட்டணும், அது விளைஞ்சதுக்கப்புறம் எப்படி ஏற்றுமதி செய்யணும், எப்படி வந்து லாபகரமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணி லாபத்தை ஈட்டலாம், அது மட்டும் இல்லை நிலக்கடலை பற்றியும் எவ்வளோ அழகாக தெளிவாக புட்டு புட்டு வச்சுட்டாரு இல்லைண்ணே.
4: ஆமாம் தங்கச்சி, இந்த விஷயத்தை கேட்டு நான் உடனே போய் மஞ்சளும் நிலக்கடலையும் சாகுபடி பண்ண போகிறேன். நிறைய வேலை இருக்குது, வரட்டுமா தங்கச்சி?
3: சரிண்ணே சரிண்ணே, வந்தது தான் வந்த. நீ கொஞ்சம் இந்த விஷயத்தை கேட்ட இதுலேயே யோசிச்சுனே வரப்பு வயலில் விழுந்துடாத, கொஞ்சம் பார்த்து நேர பத்திரமா போயிட்டு வா. சரியாண்ணே?
4: சரி தங்கச்சி.
2: நிறைவு பெற்றது வயல்வெளி நிகழ்ச்சி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் செல்பவர் ராஜசேகர். இந்த நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரியுங்களா உங்களுக்கு? கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலாக கொடுக்கப்படும். சரிங்களா? வினாவில் ஆரம்பிச்சிடலாங்களா? சரிங்க. அடிச்சா சிக்ஸர் அப்படின்றீங்க. சரி, முதல் வினா, சரத்கமல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்?
7: மறுபடியா?
1: சரி கேளுங்க.
7: Winding it up again, McDavid looking for the give and go, splits the D, and Oscar with the stop on the back end.
1: கேட்டிங்களா?
7: இது ஃபுட்பால்ல கோல் போடுறது?
1: இல்லைங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு முக்கியமான வார்த்தையை நோட் பண்ணியிருக்கீங்க, ஆனா அது இந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான வார்த்தையை நோட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
8: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
8: வாழ்க வளத்துடன்.
1: கேள்வி ஜெயசீலன். சரிங்க ஜெயசீலன் ஐயா, மிகவும் எளிமையான ஒரு வினா உங்களுக்காக கேட்கறேன் நானு.

0: சரிங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் முதலாக 200 ரன்கள் அடித்தவர் யார்? கவாஸ்கர் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம் நீங்க. நன்றி, நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம்.
1: நான் தருமபுரி மதிகோன் பாளை மோகன் பேசுறியா. சச்சின் டெண்டுல்கர் தான் அடிச்சாரு.
0: சரிங்க, இப்ப முதலாவது உங்களுக்கு வந்து குரல் பதிவு கொடுக்கறேன், கேளுங்க.
2: 5 or 6 years I went every single day without missing a single day. I was in the water on Christmas, birthday, holidays, everything. It didn't matter.
0: கேட்டிங்களா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? இவர் ஒரு விளையாட்டு வீரர்.
1: எந்த விளையாட்டு வீரர்? சொல்ல முடியுங்களா?
0: நீங்க தான் கண்டுபிடிக்கிறது.
1: கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
0: ஆஹா, இல்ல, கொஞ்சம் தவறிடுச்சு. நன்றி, நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது? சரிங்க, ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கறேன், கேளுங்க. இது எந்த விளையாட்டுக்கு உண்டான கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுங்களா?
3: और अगली रेडियो मुंबा की डुओ डायरेक्ट होगी. चेक हाउस है, बोनस का प्रयास अगर न भी करने जाए गुजरात जायंट्स के रेडर, समय ले और उसके बाद अंतिम डुओ और डायरेक्ट में यू मुंबा को वहां अप्रोच.
0: கேட்டிங்களா?
1: கேட்டங்க.
0: என்ன விளையாட்டு கொண்டு? என்னங்க, ஹாக்கியா?
1: ஹாக்கி.
0: ஹாக்கி என்பது தவறான பதில். நீங்க அந்த வர்ணனையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் வரும், அதை வச்சு நீங்க தாராளமா சொல்லிடலாம். அதுக்கு உண்டான மாதிரி தான் நான் வர்ணனை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. நன்றி, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வணக்கம்.
1: அன்ப சோதர நல்லமலை காதலனுக்கு இரவு வணக்கம்.
0: சரிங்க, யாருங்கிருந்து?
1: அப்படி கேளுங்க. பண்பலையோடும் அரசம் பட்டி காவகட்டை தென்ன விவசாய முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, உங்களுக்கு கூட முதல் வினா கேக்கட்டுங்களா?
1: கேளுங்க சார்.
0: சரி, எளிமையான வினாவை கேட்கலாம். லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்பட்ட விளையாட்டு வீரர் யார்? லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை
1: சார்.
0: யாருங்க?
1: கங்குலி.
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: எட்டு மணி 8 நிமிடம். இனிப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க துரை, உங்களுக்காக ஒரு குரல் பதிவு கொடுக்கறேன். யாருடைய குரல் அப்படின்னு கண்டுபிடிங்க.
5: I'm excited to be part of this esteemed commentary panel. Looking forward for the biggest and one of the main and important match for India versus...
4: கேட்டிங்களா?
6: கேட்டங்க.
4: இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
6: ஏமல்தா.
4: யாருங்க?
6: ஏமல்தா.
4: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து? முதல்
7: விளையாட்டு
4: குரல் பதிவு கேளுங்க.

0: எல்லாம் கலந்து வரும்.
1: கேட்டீங்களா
0: இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? மிகவும் எளிமையான வினாவை கேக்குறேன். விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? கிரிக்கெட். எப்படி சொல்றீங்க? அதனாலதான் மிகவும் எளிமையா நீங்க செய்தித்தாள் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட பெயரை கேட்ட. கிரிக்கெட் என்பது மிகவும் தவறான பதில். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் ஒம்பது வட்டம் தாராபுரம் புதையிலிருந்து சக்தி.
0: சரிங்க சக்திவேல், உங்களுக்காக ஒரு வர்ணனை அதாவது கமெண்ட்ரி கொடுக்குறேன் கேளுங்க.
3: These are the unexpected snooker shots, starting off with Luca Brasil's miraculous.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன்னா அந்த விளையாட்டோட பெயர் அந்த கமெண்ட்ரிலே வந்திருக்கு. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? லக்ஷ்மணன். அருமையா இருக்குங்க லக்ஷ்மணன். சரி, உங்களுக்கு முதல் வினா கேட்டுலங்களா? நன்றி. சரி, உங்களுக்கு முதல் வினா கேட்கலங்களா? அதாவது வள்ளாட்டம் என்று அழைக்கப்படும் விளையாட்டு எது?
2: ஒரே ஒரு
0: வள்ளாட்டம் என்று அழைக்கப்படும் விளையாட்டு. நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
5: நிறுவனங்கள். 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.

0: 8:13, தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர். முதலாவதா உங்களுக்கு ஒரு கமெண்ட்ரி கொடுக்கலாங்களா? வர்ணனை கேளுங்க. இந்த எந்த விளையாட்டோட வர்ணனை அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா? கேட்டீங்களா எந்த
1: விளையாட்டுக்குண்டான
0: தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்காக ஒரு குரல் பதிவு கேளுங்க.
3: The moment I'm trying as a player, I've been trying for so many years. It's my duty to try because I love the game, I love the sport, I've been playing.

0: இட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ்.
1: கேட்டிங்களா?
2: கேட்டுங்க ஐயா.
1: இது யாருடைய குரலுங்க?
2: தானியா மிஸ்ஸா?
1: அடடட, கிட்ட நெருங்கி கொஞ்சத்தில் மிஸ் ஆயிடுச்சு. நன்றி, நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. நீங்க இணையத்துல கேக்குறீங்கன்னு
3: நினைக்கிறேன்.
1: கோவிந்தசாமி?
3: ஆமா சார்.
1: சரிங்க, முதலாவது உங்களுக்கு வினா கேட்கலாங்களா?
3: கேளுங்க சார்.
1: சரிங்க, இப்ப இந்த சுண்டாட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விளையாட்டு எது?
3: சுண்டாட்டம்,
1: அதாவது செஸ் விளையாடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு எத்தனை காய்கள் தேவை?
4: 12
1: அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க? இல்லைங்க, தவறான பதிலுமா. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: சரிங்க கன்னியப்பன், உங்களுக்கு நான் முதல் குரல் பதிவு கொடுக்குறேன், கேளுங்க. இந்த குரல் யாருடையது அப்படின்னு நீங்க சொல்லணும், சரியா?
6: My life between 22 yards for 24 years. It's hard to believe that that wonderful journey is coming to an end.
1: கேட்டிங்களா?
3: கேட்டங்கய்யா.
1: இது யாருடைய குரல்?
3: குரல் தெரியலங்கய்யா.
1: மிக பிரபலமானவர் இவர்.
3: தெரியலங்கய்யா.
1: நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: சரி சரி.
15: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks and Readymades இல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.

0: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: எட்டு மணி 23 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்று விளையாட்டு வினாடி வினாவாக. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்பவர். சரிங்க, உங்களுக்கு முதல் வினா கேட்டுலாங்களா? சரிங்க. வாலிபால் அதாவது கைப்பந்து ஆட்டத்தில் ஒரு அணிக்கு எத்தனை பேருங்க? எத்தனை பேருங்க? ஐந்துன்றீங்களா? சரியா இருக்குங்களா? தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா, யாருங்க இருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் காங்கேத்தி பக்கத்துல இருந்து எழுதக்காடு போகுது. மணி வேசம் சார்.
1: சரிங்க மணி ஐயா, உங்களுக்கு முதல் வினா கட்டலங்களா?
2: கேளுங்க சார், கேளுங்க சார்.
1: விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்?

0: சார் கிரிக்கெட்டு
1: இல்லைங்க. தவறான பதில், நன்றி. நல்ல முயற்சி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: சக்தி மரத்தூர் அருண்.
1: சரிங்க அருண், உங்களுக்கான முதல் வினா கேளுங்க. ஆறு ஐரோப்பிய தங்க காலனிகளை பரிசாக வென்ற கால்பந்து வீரர் யார்? இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: மதிகன் பள்ளியில இருந்து மதுஸ்ரீ.
1: சரிங்க மதுஸ்ரீ, முதல் வினா கேட்டலாங்க உங்களுக்கு. ஆணை குப்பு என்று அழைக்கப்படும் விளையாட்டு எது? அதாவதுங்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் இல்லைங்களா? இதுல வந்து ஆணை குப்பு அப்படின்னு சொல்ற விளையாட்டு எது? செஸ் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு உண்டான இரண்டாவது குரல் பதிவு கொடுக்கறேன்
4: கேளுங்க.
1: இந்த குரல் யாருடைய குரல்?
3: தோனி.
1: தவறான பதிலுங்க, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. ராஜஸ்கனா அப்புறம் சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
1: சரிங்க ராஜஸ்கனன், உங்களுக்கு உண்டான ஒரு கமெண்ட் ஏதாவது வர்ணனை கொடுக்குறேன். இது எந்த விளையாட்டுக்கு உண்டான வர்ணனை அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?
5: ஆ ஓகேங்க சார்.
6: How got to serve. Well played. Somehow. Seki kept it off the floor. That was kept off the floor. Oh my goodness. Oh, and that is a little bit of a scramble for Brazil.
1: கேட்டிங்களா?
5: சார் இன்னும் ஒரு வாட்டிங்க சார்.
1: இன்னும் ஒரு வாட்டிங்களா? சரி கேளுங்க.
6: Koga to serve. Well played. Somehow. Seki kept it off the floor. That was kept off the floor. Oh my goodness. Oh, and that is a little bit of a scramble for Brazil.
1: கேட்டிங்களா?
5: ஐயா இது மகளிர் டென்னிஸ்ங்க ஐயா.
1: மகளிர் டென்னிஸ் அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம் ஐயா. நல்லமலையோட கட்டுப்பட்டி மாட்டுக்காரன் கிருஷ்ணதாஸ் ஐயா, நவரசநாயகன், காமெடி நாயகன், நல்லமலை காரங்க. வணக்கம் ஐயா.
1: சரிங்க, வணக்கம் ஐயா. உங்களுக்கு முதல் வேணா கேட்டலாங்களா?
7: கொஞ்சம்
1: எளிமையா கேட்கலாங்களா? சரி, மிகவும் எளிமையான ஒரு வினாவை கேட்கிறேன். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக இரட்டை சதங்கள் அடித்தவர் யார்? இரட்டை என்னங்க? இப்போ சமீபத்தில் ஆடிய ஒரு வீரர் தான். 200 ரன்கள் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 200 ரன்கள் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து அதிகமாக அடிச்சிருக்காரு ஒருத்தர் மட்டும்தான் நம்ம இந்தியாவை பார்க்கறது இல்லைங்களா? நன்றி, நல்ல முயற்சி. இந்தியாவை சார்ந்தவர் தான். வணக்கம். வணக்கம். சரிங்க சண்முக பாண்டியன், உங்களுக்கு முதல் வினா கேளுங்க. கைப்பந்தாட்டம் ஆடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆடுகளத்தோட நீளம் எவ்வளவு? வாலிபால் ஆடுறாங்க இல்லைங்களா, அந்த கிரவுண்டோட லென்த் நீளம் எவ்வளவு?
3: 18 மீட்டர் 59 அடி.
1: தவறான பதிலுங்க, நன்றி, நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
8: பாகல்பட்டி பெருமா சார்.
1: சரிங்க பெருமலையா, முதல் வினா கேட்டலாங்களா உங்களுக்கு? சரிங்க, ஒரே உலக கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்தவர் யார்? வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுங்களா கிரிக்கெட்ல, அந்த உலக கோப்பை போட்டியில வந்து அதிக சதம் அடித்தவர்? இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
1: சரிங்க சக்கரவர்த்தி, உங்களுக்கு முதல் வர்ணனை கேளுங்க. இது எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு நீங்க சொல்லணும். கேட்டிங்களா?
9: கேட்டுங்க ஐயா.
1: எந்த விளையாட்டுக்கு
9: உண்டானது? கைப்பந்தாட்டம்.
1: கைப்பந்தாட்டமா, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்களா? அதில் வந்து வாட் யூ கேட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரை சந்திக்கும் முன்
10: The Kaveri Engineering College, Autonomous.
11: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, BTech, Artificial Intelligence and Data Science,

0: இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கள தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இளம் தென்றல் என்று விளையாட்டு வினாடி வினாவாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தாசன் மட்டும் தான், முருகன் பேசுறேன்
0: ஐயா. சரிங்க முருகன், உங்களுக்கு முதல் வினா கேட்டுலாங்களா?
1: ஆ, கேளுங்க.
0: லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்பட்ட விளையாட்டு வீரர் யார்?
1: சச்சின் டெண்டுல்கர்.
0: சச்சின் டெண்டுல்கர் என்பது மிகவும் சரியானது.

0: உங்களுக்கு உண்டான அடுத்த வர்ணனையை கொடுக்கிறேன், கேளுங்க.
1: She has to do it right now. Now or never for a great champion. Here goes Rojas. Oh my word! That's the resolve of a champion.
0: கேட்டிங்களா?
2: ஃபுட்பால் ஐயா?
0: ஃபுட்பால் இல்லைங்க. தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்க.
0: சரி, அதிக ரன்கள் எடுத்தவர்களா? ஒரே உலக கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக சதம் அடித்தவர் அது கேட்டிருந்தேன். தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் College Counseling Code 2610.
7: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: 8:38 நிமிடத்தில் இணைப்பில் இணையும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்து முனியப்பன் பேசுறேன்.
0: சரிங்க முனியப்பன், உங்களுக்கு முதல் வினா
1: ஐயா சொல்லுங்க,
0: கைப்பந்தாட்டத்தில் வெற்றி பெற எத்தனை புள்ளிகள் எடுக்க வேண்டும்?
1: ஐயா 11 புள்ளிகள்.
0: இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தர்மபுரி மாவட்டம் கரியப்பநல்லூர்.
0: சரிங்க, ஒரு குரல் பதிவு கொடுக்கறேன், கேளுங்க.
3: Well, this was my last T20 World Cup. And this is exactly what we wanted to achieve. This is an amazing game. I was telling Rohit today when we went out to bat, I was like, one day you feel like you can't get a run.
0: கேட்டிங்களா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்?
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதங்கள் அடித்த வீரர் யார்? சச்சின் டெண்டுல்கர். நான் கேட்டது வந்து அதிக இரட்டை சதங்கள் கேட்டங்க. நன்றி, நல்ல முயற்சி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வருக. வணக்கம். வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.

0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாளையம்பூர் காங்கிரஸ் அவர்களுக்கு முதல் வணக்கம், இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கும் வணக்கம். சரி, உங்களுக்கு நான் முதல் வினா கேட்டுலாங்களா?
1: கடினமான கேள்வி கேளுங்க.
0: கடினமான கேள்வியை கேட்டு பாருங்க. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
2: These are the unexpected snooker shots.
0: கேட்டிங்களா?
2: Off with Luca Brasil's miraculous.
0: ஐயா, இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா, பாப்பாரப்பட்டி சுரேஷ் பேசுறேங்க
0: ஐயா. சரிங்க சுரேஷ், உங்களுக்கு கூட முதல் வினா கேட்டலாங்களா?
3: கேளுங்க.
0: சாமினி குமரேசன் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்?
3: அருமையா கேட்டீங்க.
0: அருமையா கேட்டன்றீங்களா? கண்டுபிடிக்க முடியுங்களா? சரி, நன்றிங்க. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: எட்டு மணி 8:42 இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடியில இருந்து ஹரி பேசுறேன் ஐயா.
0: தானிப்பாடியில இருந்து ஹரி. சரி ஹரி, உங்களுக்கு உண்டான ஒரு முரல் முதலாக தான் ஒரு குரல் பதிவு கொடுத்துடலாங்களா? கேளுங்க.
9: There's one thing in life, be happy, be happy with what you have. At home we used to get 1000 euros, my father, mother, me, my younger brother, two elder sisters, we were 6 people.
0: கேட்டிங்களா?
8: கேட்டேன்.
0: இந்த குரல் யாருடையது? சூப்பர், வீரேந்தர் சேவாக் என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுக்கலாங்களா?
10: The objective of the game is to score more goals than the other team. Polo is a sport that's played on horses, known as polo ponies, and is played on a field that measures a maximum of 300 yards.
0: கேட்டிங்களா? இது எந்த விளையாட்டுக்குண்டான வர்ணனைங்க? சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
11: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
11: வணக்கங்க, நான் கருப்பம்பட்டியில இருந்து மணி பேசுறேன்.
0: சரிங்க மணி, உங்களுக்கு முதல் வினா கேட்டலாங்களா?
11: கேளுங்க கேளுங்க.
0: 6 ஐரோப்பிய தங்க காலனிகளை பரிசாக வென்ற கால்பந்து வீரர் யார்? இரண்டாவது குரல் பதிவு கேளுங்க. இது யாருடைய குரல்
12: அப்படின்னு சொல்லுங்க. கேட்டீங்களா?
0: நிறைவு பகுதி வந்துட்டதால இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும். ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக இரட்டை சதங்கள் அடித்தவர் ரோஹித் சர்மா. ஒரே உலகக்கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்தவரும் ரோஹித் சர்மா தான். 6 ஐரோப்பிய தங்க காலனிகளை பரிசாக வென்ற கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி. ஒருநாள் கிரிக்கெட்டில் முதல் முதலாக 200 ரன்கள் எடுத்தவர் சச்சின் டெண்டுல்கர். லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவரும் சச்சின் டெண்டுல்கர். வல்லாட்டம் என்று அழைக்கப்படுவது செஸ் சதுரங்கம். ஆணைக்குப்பு என்று அழைக்கப்படுவதும் சதுரங்கம், அதாவது செஸ் தான். விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர். சுண்டாட்டம் என்று அழைக்கப்படுவது கேரம். செஸ் விளையாட 32 காய்கள் தேவை. பிங் பாங் என்பது மேஜை பந்தாட்டத்தை

0: நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித் துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
1: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாமல் இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பார்க்குறப்ப தான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்கள் வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃப்ளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்கே கிடைக்கும், ஹீலியம் எங்கே கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு. நாங்கள் ஃபஸ்ட்டு பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பித்ததில் பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்கள் 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ணுவார் முதல்ல, அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது. அப்போ தான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்கள் தான் மேலே அனுப்புகிறீங்களா, பலூனா ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராசூட்டா எங்கே வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுளெலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து படித்து படித்து, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும், ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனென்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்போனென்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட்டு மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்தது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பார்க்கறத எக்கனாமிக்கலாக ராக்கெட்டை விட இதில் பண்ணலாம். ஸோ படிப்படியாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களே ஃபஸ்ட்டு பெலூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது சப் ஆர்பிட்டல் மிஷின் அப்படின்னு. சப் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பாரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம வந்து அப்போல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசாக அர்த்தம் தெரியாது. ஸோ நாசாவில் ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐ டூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்குள்ள நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காமல் நம்ம ப்ராப்பராக ஒரு 3D printed ஸ்ட்ரக்சர்டு ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 people செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹை ஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்டில் போச்சு.
0: நாட்டுக்கே பெருமை,
1: இப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க ஒரு 100 பேர் கூடின இடத்துல. ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறேன்.

0: ஓ நீங்க இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன்னு நான் நினைப்பேன்.
1: நிச்சயமா
0: அதுதான் நம்மள புஷ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். 3 வருஷத்துல எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணும், நான் சேட்டலைட் பண்ணும். நான் சொல்ல சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால் பண்ண முடியாது, இட் ஹேஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து உலக அளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா, ஒரு 21 மாடியூலில் ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருமே என்னன்னா, ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் பேசினதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவாக இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, நாசாவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: ஓ, இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இது. ஏன்னா பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், ப்ளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்தில் வந்து உதறி விட்டு ப்ரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சிரிச்சிட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்கில் வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோவில் பின்னாடி இருக்காங்க, பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனாக வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 கோஃபவுண்டர், தட் இஸ் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பிரதர் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோ ஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்கிறப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டேன்னா 2-3 கோ ஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்கில் இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸில். 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைனா நம்மளோட ஜென்ரலாக வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷின் வந்து 108 நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமெனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில்.
1: நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போது இதற்கான

0: மாதிரியான படிப்புகள். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
1: ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ் மேத்து தான். இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ நாலாம் கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரொபல்ஷன் நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தால் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸில் வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால் அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபியூவல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாலாம் கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா நாலாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியண்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம்.
0: நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும், வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பாக இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்கில் கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்கில் நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட் கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை நடுக்கடலில் அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னென்னா மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்போவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கேல்குலேட், பவர் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கேல்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்கிறோம். இது தாங்குமா அது தாங்காதான்னு எல்லாம் ட்ரையல் பேசிஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது சிமுலேட் பண்ணுறாங்க. அதை தாண்டி என்னன்னா மேலேயே வந்து ஏஐ மூலமாக எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் வச்சோம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் ப்ரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோட அதில் இருந்தது ஃபன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: விண்வெளித்துறையில் என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்.

0: வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

இனிய நிலைகளே, நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. சிறுக சிறுக சேமிப்போம். முதலீடு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. மீண்டும் உங்கள் நினைவிற்காக நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக. சிறுக சிறுக சேமிப்போம். முதலீடு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. அதனைத் தொடர்ந்து 9:55 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜெனரிக் கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். நாளை காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேரம் 11:10. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலியில் கேட்டு ரசித்திடும் நேரம் இது. சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் விரும்பினால், நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 மற்ற நேயர்கள் 0

0: இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க மறுபடியும்.
1: சஞ்சீவி.
0: சஞ்சீவி, ஜோலார்பேட்டையிலிருந்து சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் பொன்னுஞ்சல்.
0: சரிங்க.
1: முத்துச்சலம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.

0: 10:06. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார், நான் திருப்பத்தூர் மாவட்டம் சவடேவுப்பட்டினம்.
0: சரிங்க,
1: ஆர் சின்னதுரை டிரைவர் சார்.
0: சரிங்க, சொல்லுங்க சின்னதுரை, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? தேர்தல் என்ன பாடல் நல்லா கேட்டு போடுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்க இணைப்பில் அந்தமைக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: 10:10 காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாங்குப்பம் ஓம் சக்தி கோயில் பூசாரி கே ரகு சார்.
2: கே ரகு, சொல்லுங்க ரகு, என்ன பாடல் கேட்கலாம்?
3: படகோட்டி படத்துல இருந்து தரை நீர் திரைக்க வைத்தார்.
2: இனிய பாடல் அனைவருக்காகவும் நன்றிங்க.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க தமிழ்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆயிரத்தில் ஒருவர் வந்து அது வந்த பறவை போல.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: 10:16.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 10:21. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பத்தி ஏழுமலை சார்.
0: சொல்லுங்க ஏழுமலை, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த ரசிகசேமன் என்ற பாராசத்தில் வேணும் சார்.
0: சரிங்க, இது வந்து இனி பாடல் அனைவருக்காகவும்.

பத்து மணி 25 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடல்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இனியும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூர்லேருந்து ரகுபதி.
0: ரகுபதி, சொல்லுங்க ரகுபதி, என்ன பாடல் வேண்டும்?
1: ஜானகி சபதம்.
0: சரிங்க.
1: உன்னை நினைச்சா இனிக்குது.
0: சரிங்க,
1: இது வந்து பாடிய பாடல்.
0: நிச்சயமாங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்கய்யா.

0: 10:30. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம்.
0: சரிங்க.
1: பாலாங்குப்பம் கிராமம். ஓம் சக்தி கோயில் தெரு.
0: சரிங்க.
1: என்னுடைய பெயர் பாரதி.
0: சொல்லுங்க பாரதி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் வந்து பாத காணிக்கை.
0: சரிங்க.
1: பாடல் வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி.
0: சரிங்க. இது வந்து பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நலமா?
0: அருமையா இருக்குங்க ஐயா. யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் அகராகரம் ஆசேரி வட்டம். சீனிவாசன் ஐயா.
0: சொல்லுங்க சீனிவாசன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: பச்சை விளக்குல இருந்து ஒரு அழகிய பாடல்.
0: சரிங்க.
1: வாராதிருப்பானோன்னு ஒரு அழகிய பாடல்.
0: சரி,
1: நேர்களாகவும் வழங்குறேன்.
0: நிச்சயமாங்க, இது வந்து இனிய பாடல்.

0: பத்து மணி 40 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இரவு நேரத்தின் இடம் தருகின்ற அன்பு நெஞ்சமே வணக்கம்.
0: வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜோலார்பேட்டை வக்கணம்பட்டி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஹலோ மிஸ்டர் ஜெயந்தல்வனுங்க.
0: சரிங்க.
1: சொந்தமும் இல்லை பந்தம் பண்ணி பாடல்.
0: சரிங்க. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 11 மணி 2 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வானம்பாடியிலிருந்து முகமது ஹாஷிம்.
0: சொல்லுங்க முகமது ஹாஷிம், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து வெண்ணிறாலை.
0: சரிங்க.
1: என்ன என்ன வார்த்தை?
0: சரி, இது வந்து நீங்க பாடல் அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை சஞ்சீவி, சவுடேகுப்பம் சின்னதுரை, பாலனாங்குப்பம் கே ரகு, பா முத்தம்பட்டி தமிழ்ச்செல்வி, பாலாங்குப்பம் ஏழுமலை, முக்கனூர் ரகுபதி, பாலனாங்குப்பம் பாரதி, அக்ரஹாரம் சீனிவாசன், வத்தனாம்பட்டி ராஜேந்திரன், புகிரிகாம்படியம்பட்டி வீரமணி, பா முதம்பட்டி புஷ்பா, ஜோலார்பேட்டை விஜயகுமார், வாணியம்பாடி முகமது அஸ்வின் ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களை, தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has emphasized that the dream to build a Viksit Bharat should become a Jan Andolan and the country's youth should form the foundation of this vision. He said the welfare of citizens must remain at the heart of all reforms. The Prime Minister made the remarks while chairing a high-level meeting with secretaries to review the progress of rural development, agriculture, social welfare and allied sectors towards Viksit Bharat goals in New Delhi. The meeting was attended by the Cabinet Secretary, secretaries of key ministries as well as senior officials from the Prime Minister's office. The Prime Minister underscored the importance of tackling the serious issue of drug abuse among youth. He also stressed the importance of promoting technology and fostering innovation through startups in the sports sector. The government today reiterated its readiness for meaningful discussion on NEET paper leak issue in the parliament. Speaking in the Lok Sabha, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the government was prepared for a meaningful debate on the issue involving all sides under established parliamentary rules, keeping in mind the future of the country's youth. Mr. Rijiju's remarks came as both houses of parliament witnessed repeated disruptions by the opposition for the third consecutive day today over various issues, including the NEET paper leak case and student protests. Later, the Lok Sabha and Rajya Sabha were adjourned for the day. The opposition demanded resignation of the Union Education Minister before discussion. Speaking in the Rajya Sabha, the Parliamentary Affairs Minister accused the Congress of avoiding a debate by imposing fresh conditions despite the government's willingness to discuss the issue. Defence Minister Rajnath Singh has expressed concern over the ongoing protests in Delhi, saying the centre is deeply sensitive to the sentiments and concerns of the youth and is ready to listen and address every concern raised by students. Mr. Singh was talking to media in New Delhi. The minister alleged that some individuals are attempting to use the students and youth as political tool to serve their own political interests.
2: It is deeply unfortunate that some people are trying to use the students and youth of our country as political tools to serve their own political interest. Under the leadership of Prime Minister Narendra Modi, our government is fully committed to fulfilling the aspirations of students and young people and ensuring their welfare. Listening to every concern of students and addressing them is the responsibility of all of us.
1: The Delhi High Court today sought responses from the Centre and Delhi Police on pleas alleging use of excessive force against protesters marching to Parliament on Monday. The court directed the authorities to preserve all relevant records in relation to the police action, including CCTV camera footage and videography. The court gave 4 weeks to the authorities to file their replies. Union Coal and Mines Minister G. Kishan Reddy today said the government has earmarked nearly 40,000 crore rupees for the scientific closure of abandoned coal mines with a target of closing over 147 identified coal mines by 2027-28. Addressing the release of India's first annual report on scientific mine closure titled Aroh in New Delhi, Mr. Reddy said the government no longer views mine closure as the end of mining activity, but sees it as the beginning of new opportunities for communities and the environment. External Affairs Minister Dr. S. Jaishankar today met his Canadian counterpart Anita Anand this afternoon on the sidelines of Quad Foreign Ministers meeting in Manila, Philippines. In a social media post, Dr. Jaishankar said India-Canada cooperation has been steadily growing. He said the conversation focused on achieving the goals for the relationship set by the Prime Ministers of both the nations. Dr. Jaishankar also met with his New Zealand counterpart Winston Peters and shared perspectives on the Indo-Pacific security situation. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda by 21-14, 9-21, 21-10 in a round of 32 clash this afternoon. And that is the end of this news bulletin.
0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி. நாளைய மலையாக நம்மோடு யு சஷ்வந்த் கிருஷ்ணா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோ

நிவாரணி செயல்பாடு வழங்கும் என்று ஒரு தகவல். 9 மணிக்கு தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளைக்கு நம்பிக்கை நட்சத்திரம். சிறுக சிறுக சேமிப்போம். முதலீடு ஆலோசகர் எம் சுதாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 9:55 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒளிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:05 நீங்கள் கேட்டவை முற்பகல் 11 மணிக்கு பூவே பெண் பூவே. நண்பகல் 12 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 12:10 உங்கள் களம். நாளை மருத்துவ மலராக பொது நலனும் உடல் நலனும் டாக்டர் கே ஏ அன்பரசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 12:50 சூழல் காப்பம். அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அதை சார்ந்த அறநெறிகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்கள் தரும் தகவல்கள். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைதேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். அதனைத் தொடர்ந்து தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வாழை மற்றும் மஞ்சள் சாகுபடி. அஜிப்பட்டி பி மாதையன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நேயர்கள் இதுவரை நாளை வளமரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.